அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய தசாவதார ஸ்தோத்திரம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெச்சிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 26 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 44 அதிகாரம் இல் வாழ்க்கை. குரல்: பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும்

0: இல் விளக்கம். பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும்போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. குறள் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். விளக்கம். பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும்போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 44 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள்.
2: முயற்சி செய்பவனுக்கு சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை, எல்லாமே வசப்படும் என்று மாவீரன் அலெக்சாண்டர் கூறுகிறார். பெரும் விடாமுயற்சி கொண்டவருக்கே வெற்றி சொந்தமானது என்றார் நெப்போலியன். ஒரு அரசன் போட்டித் தேர்வு ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும், வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். இதற்கு பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் இந்த போட்டியை எதிர்கொண்டு தைரியமாக இந்த கோட்டை கதவை தன் கைகளால் தள்ளினான். கதவு திறந்து கொண்டது. ஏனென்றால் அந்த கோட்டை கதவின் தாழ்பால்கள் பூட்டாமல் ஏற்கனவே திறந்தே இருந்தன. இன்றும் பலர் இப்படித்தான் உள்ளனர். பரீட்சையில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற பயத்தால் முயற்சி செய்யாமல் இருக்கின்றனர். ஆனால் முயன்றால் சாதனை படைக்க முடியும். இதனையே வள்ளுவர் முயற்சி திருமுனையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று கூறுகிறார். மற்றும் ஊக்கத்தை கைவிடாதே, அதுதான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒவ்வொருவரின் முயற்சியும் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் முயற்சியும் அவர்களின் எண்ணங்களுடன் தொடர்புடையது. நம்முடைய குழந்தைகள் வளர வளர அது பார்க்கும் சூழல், கேட்பவை, பழகும் மனிதர்கள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் முயற்சியும் மாறுபடுகிறது. ஒருமுறை படித்தாலே மனதில் பதிந்து கொள்ளும் திறமை சில குழந்தைகளுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரே பாடத்தை 20 முறை மனப்பாடம் செய்ய வேண்டிய குழந்தைகளும் உள்ளனர். எனவே முயற்சியின் தன்மை மனிதருக்கு மனிதர் வேறுபடுகிறது. புவியீர்ப்பு விசையை கண்டறிந்த சர் ஐசக் நியூட்டன் தனது சிறு வயதில் மாடு மேய்த்தார். மாடுகளை ஒருபுறம் மேயவிட்டு தனியான இடங்களில் அமர்ந்து புத்தகங்களை படிப்பதையும் எளிய சோதனைகளை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். எனவே நாம் புத்தகங்களை வாசித்தாலும் புதிய புதிய உத்திகளுடன் முயற்சி செய்து சாதனை செய்ய வேண்டும். புலவர் மொசாட்டை புதிதாக பாடல்கள் எழுதத் தொடங்கிய ஒருவர் சந்தித்து, ஐயா, என் புலமையை மேலும் அதிகரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். அதற்கு மொசாட், முதலில் சிறிய சிறிய பாடல்களை எழுதத் தொடங்குங்கள் என்றார். இதை கேட்ட அந்த புதிய கவிஞர், ஐயா, நீங்கள் மட்டும் சிறுவயதிலேயே பெரிய பெரிய பாடல்களையும் காப்பியங்களையும் எழுதியுள்ளீர்களே என்றார். அதற்கு மொசாட், நான் உங்களைப் போல யாரிடமும் சென்று பாடல் எப்படி எழுத வேண்டும் என்று கேட்கவில்லை என்று பதிலளித்தார். எனவே நாம் பெரிய கவிஞராகவோ புலவராகவோ மருத்துவராகவோ ஆக வேண்டுமென்றால் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தோல்வி அடைந்தாலும் தளராமல் முயற்சி செய்ய வேண்டும். என் வலிமை விடாமுயற்சியில் மட்டுமே உள்ளது, லூயி பாஸ்டர் என்ற அறிஞர் கூறுகிறார். நல்ல ஆலோசனைகளை நாம் பெரியவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் நாம் கேட்டு பெறுகின்ற பொழுது அந்த துறையிலே நாம் முயற்சி பெற முடியும். நாமும் முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ஜான் கென்னடி அவர்கள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

நேர்களை நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராமானந்த் அவர்கள் வழங்கும் உரை தொடர்ந்து 9:30 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் நச்சின 4 பாயிண்ட் தொடர்ந்து 6 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆதிபராசக்தி சரணம் ஐயப்பா மேல்மருவத்தூர் அற்புதங்கள் திருவிளையாடல் ஸ்ரீராமபக்த ஹனுமன் முருகன் நடிமை படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம்.

இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. 7:30 ஃபிஃபா உலக கால்பந்து போட்டி 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம். டெல்லி அஞ்சல்.

0: தொடர்ந்து 7:32 ஏர்முறும் நிகழ்ச்சியில் உணவு காடுகளின் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்றும் நாளையும் கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்த முடியும். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும். நெல் சாகுபடியாளர்களே, மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்கால்களில் மாலையில் 5 சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதனால் மழை துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்க முடியும். நெல் நாற்றங்கால்களில் வடிகால் வசதி செய்து நாற்று அழுகல் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நெல்லில் 1 கிலோ விதைக்கு பேசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். இரவை சோளம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உழவிட்ட நிலங்களில் இரவை சோளம் விதைப்பினை போதிய வடிகால் வசதி செய்து தொடர வேண்டும். விதையை தயோ மீத்தாக்சைன் 30% FS என்ற மருந்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் மருந்து என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். கம்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். மேலுரம் இடுவதை தவிர்க்க வேண்டும். பொள்ளாச்சி வட்டாரத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி செய்து விதைப்பு செய்ய வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலை நிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய இலைவழி மருந்து தெளித்தல். கரும்பில் குருத்து பகுதியில் மாவு பூச்சி நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டரில் புரோபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாக்ளோபரிட் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இலைவழி நுண்ணூட்டச்சத்து தெளித்தல் முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும்.

0: மஞ்சள் சாகுபடியாளர்களே, மண்ணின் ஈரப்பதத்தினை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்ய வேண்டும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். வாழை சாகுபடியாளர்களே, மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். வாழையில் வேர் தண்டு அழுகல் நோயின் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கார்பார் ஆக்சி குளோரைடு பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மண் நனைக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். திராட்சை சாகுபடியாளர்களே, தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்க வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட தாவர பயிர்களை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர் பகுதியில் சேமிக்க வேண்டும். மழையினை பயன்படுத்தி ஒரு தென்னை மரத்திற்கு யூரியா, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் மியூரட் ஆஃப் பொட்டாஷ் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இட வேண்டும். தென்னையில் குறும்பை உதிர்வை தடுக்க தென்னை டானிக்கை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீருடன் கலந்து வேர் மூலம் கட்ட வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடி வீக்க நோயினை தடுக்கலாம். கால்நடை கொட்டகைகளில் நீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான தீவனம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும். கால்நடைகளை உலர்ந்த மற்றும் நல்ல காற்றோட்டமுள்ள கொட்டகைகளில் பராமரிக்க வேண்டும்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8222046949
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

களை பகிர்ந்து கொள்கிறார்கள் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் ஆர் பிரியங்கா அவர்கள். காலை 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்கள் வழங்கும் உரை. காலை 9:30 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: 60,000 தான் ஸ்டார்டிங்ல வாங்கினாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஒரு ஆளுக்கே வந்து 2 லட்சம் ரூபா வந்து வருது. இப்போ வந்து ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி

0: உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 ஒருமுறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலை வாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 முதல் 20,000 வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்வீன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம்

0: ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 6:55.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மண் வளம் மேம்பட நுண்ணுயிர்களை காப்பாற்றணும், மழை பெய்யற தண்ணி உள்ள பூமிக்குள்ள இறங்கணும்,
0: உணவு காடுகள் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: இன்று காலை 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராமானந்த் அவர்கள் வழங்கும் உரை. 9:30 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி. காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: 60,000 தான் ஸ்டார்டிங்ல வாங்கினாங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஒரு ஆளுக்கே வந்து 2 லட்சம் ரூபா வந்து வருது. இப்போ வந்து ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.
0: இன்று பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.
3: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஹாய் ஹலோ குட் மார்னிங் கோயம்புத்தூர், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான சாங்ஸ் நாம் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். அடுத்த பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக இசை இளையராஜா ஜென்சி பி வசந்தா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். இப்ப கேட்ட பாடல் அலைகள் ஓய்வதிலை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் தனியார் மருத்துவ அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் மியூசியம் எங்கு இருக்குது? இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுனா ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். நேர்களை இன்று காலை 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு

0: அவையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும், அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோவ் கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டே லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்க

அமெரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு

0: தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் சென்னை மெட்சன்னிலிருந்து வந்திருக்க நிலவரத்தின்படி வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். இதேபோல கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சன்னிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை எம்எஸ் விஸ்வநாதன், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேரம் 7:31.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்று இருக்கோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா. ஐம் டாக்டர் பிரதீப். நான் வந்து ஈரோட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் த பாஸ்ட் 25 இயர்ஸ்.
0: ஓகே டாக்டர், சூப்பர். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு மோர் தென் 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சர்ஜரிஸ் எல்லாம் ரோபோட்டிக் இருக்குது, அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது? ஏன்னா அப்போ வந்து நிறைய விஷயங்கள் கையிலேயே பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், இப்போ எல்லாமே மாறி இருக்கும். ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ முடிச்சிட்டேன், ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, ஒரு கிளினிக் ரன் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா முன்னாடி எப்படி பின்னாடி எப்படின்னே தெரியாது. இப்போ நான் ப்ராக்டிஸ் மட்டுமே 25 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதை பழசையும் நான் பண்ணிட்டு இருந்தவன், புதுசுக்குள்ளேயும் வந்துட்டேன் நான். ஸோ நான் வந்து ரெண்டையுமே செஞ்சுருக்கிறேன். இப்போ முடிச்சவங்களை கேட்டாங்கன்னா அப்படி இருக்கலாம் சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வந்து புதுசுக்கே அவங்க பழகியிருப்பாங்க. நான் பழசுக்கு பழகி பழசு பல வருஷமாக பண்ணிட்டு இருந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு லேட்டஸ்ட் சேஞ்சஸ்க்கு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு உள்ளே போயிட்டேன். ஸோ ஐ ஹவ் டன் போத். ஸோ அதனால் வி நோ முன்னாடி என்னென்ன இருந்துச்சு, இத்தனை இப்போ எத்தனை அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஹவு த அட்வான்ஸ்மெண்ட் ஹவ் மேட் திங்ஸ் ஈஸியர், ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஆக்கிடுச்சுங்கன்னு நான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே என்ன பண்ணுவோம், ஒரு டார்க் ரூமில் வச்சு டெவலப் பண்ணுவோம் இல்லையா. எங்களுக்கு டார்க் ரூம் கொடுக்குற அளவுக்கு முடியாது, ஏன்னா ஒரு கிளினிக்கு ஒரு டார்க் பாக்ஸ் இருக்கும், அது ரெண்டு பக்கத்துலேயும் கை விட்டுக்கணும்.

0: அதில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு டெவலப்பர் இருக்கும், அந்த டெவலப்பரும் நம்ம வந்து ஒரு பவுடர் இருக்கும், அது போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நடுவில் ஒரு நியூட்ரல் சொல்யூஷன் இருக்கும், அடுத்ததில் ஒரு ஃபிக்சர் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ரே ஒரு கையிலையும் இன்னொரு கையிலையும் உள்ளே விட்டு உள்ளுக்குள்ளார தான் போய் நான் அதை பிரிக்கணும்.
1: அது வந்து ஃபிலிம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஆயிடும்,
0: வெளியில்
1: கேமரா மாதிரி
0: எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ அந்த இதுக்குள்ளார டார்க் இதுக்குள்ளார கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்ரே வரும். அந்த எக்ஸ்ரேவை நாங்கள் ட்ரை பண்ணணும். இது இவ்வளோ சின்னதாக இருக்கும், ஏன்னா நம்ம பல்லு சைஸ் தானே. அதை நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த அந்த எக்ஸ்ரேக்குள்ளாரையும் மாட்டி நான் அதிலலாம் பின் பண்ணி வச்சுருவேன் பேஷண்ட்டுக்கிட்ட. அவங்க வந்துட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வர்றப்போ அவங்க எடுத்து பார்ப்பாங்களே அப்படி இப்படின்னு எதாவது ஈரமாயிருந்தா அந்த ஃபிலிம் வந்து மஞ்சளாயிரும், புரியுதுங்களா? அப்புறம் அதுக்கு அதை நம்ம வந்து வச்சுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா எக்ஸ்ரே கூட ஆர்விஜி வந்துருச்சு. ஆர்விஜிங்கிறது இட்ஸ் அ ஒரு டெக்னாலஜி. நீங்கள் அந்த ஃபிலிம் மாதிரியே வாயில் வச்சு எடுத்து பாருங்க அப்படின்னு ஷூட் பண்ணீங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு சிஸ்டத்தில் அந்த எக்ஸ்ரே வந்துடும். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் உங்களுடைய கேமரா ரோலில் வச்சுக்கலாம், இல்லாட்டி நானே சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுவுமே ஆகாது. இட் மேட் திங்ஸ் ஈஸியர் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சொத்தம் ஆழமாக போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறேன், எக்ஸ்ரே எடுத்து இதில் விட்டு அதில் விட்டு இதில் விட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் எடுத்து பார்த்தா தான் ஆமாங்க ஆழமாக போச்சுங்க, இதுக்கு ரூட் கெனால் பண்ணணுங்க, இல்லாட்டி இதை பிடுங்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வேணும். இன்றைக்கி நான் எக்ஸ்ரே வாயில் எடுக்கிறேன் இல்லையா, அந்த இதை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு இங்கே இமேஜ் வந்துடும், அதை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் சேவிங் இல்லையா, பேஷண்ட்டுக்கும் ஈஸி இல்லையா. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சது வேணுனாலும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வர்றீங்க, ரூட் கெனால் பண்ணிட்டோம், அதே போல் லைட்டாக பெயினாக இருக்குமேன்னா அதை நம்ம எடுத்தோம் இல்லை, அது என்ன அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க முடியும். இப்போ ரூட் கெனால் பண்ணாலே ஒரு அட்லீஸ்ட் மூணு நாள் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறோம் இல்லையா, ப்ரீ ஆப் எடுக்கிறோம், செய்கிறப்ப எடுக்கிறோம், போஸ்ட் ஆப் எடுக்கிறோம், அதில் ஏதாச்சான்னு சொல்லி அதை நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா என்னங்கிறது இவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த எக்ஸ்ரேஸ் வேணும், அது சிஸ்டத்தில் இருக்கும், உங்களுக்கும் ஃபோனில் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்களும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட் தான். இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க, அவங்களே வச்சுப்போங்க, நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க, அது என்னன்னே தெரியாது. அப்படிலாம் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஈஸி ஆயிடுச்சு.
1: நான் இந்த இந்த சிஸ்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க சார்.
0: பார், இவங்களுக்கு தெரியாது
2: சார். கிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து எந்த ஏஜில் அவங்களுக்கு இந்த டென்டல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் எப்போ நாங்கள் டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரணும், ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது.
0: உங்களுக்கு எத்தனை கிட்டு?
2: எங்களுக்கு ஒரு கிட்டு.
0: டவுட் நேச்சுரல் தான்.
2: ஓகே,
0: நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிட்டுக்கு இப்போத்தான் இந்த ஏஜில் தான் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பிறக்கிறப்பவே டிஃபார்மிட்டிஸ் வரலாம், கொஞ்ச நாள் கழித்து இரப்ஷன் டைம்லையும் டிஃபார்மிட்டிஸ் வரலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்நேச்சுரலாக ஏதாச்சும் இருக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்மளும் தானே பார்த்துருக்கோம், இத்தனை வயசாகியும் பல்லே வரல அப்படின்னா கூட்டிகிட்டு போய் காட்டணும்.
2: அதுக்கு பாட்டி ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்களே சார், அந்த நெல் மணி வச்சு 8 மாதத்துலேயே கிழிச்சு
0: அப்படிலாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நெல் மணி வச்சு எல்லாம் கீறக்கூடாது, அது தப்பு. ஏன் எதை நான் ஏன்னு இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பிறக்கிறப்பவே பல்லோட இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, அதனால் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் அது அது என்னங்கிறது செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஏஜில் வந்துட்டு பல் வரணும் அப்படின்ட்டு, ஈவன் மில்க் டீத் இத்தனை வயசில் வரணும், ஃபஸ்ட்டு கீழே தான் ஃபஸ்ட்டு லோவர் ரெண்டு வரும், அப்புறம் மேலே ரெண்டு வரும். அந்த டைம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகியும் வரல அப்படின்னா கண்டிப்பாக டென்டிஸ்ட் போய் பார்க்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கீறி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பல் வரல அப்படின்னா அதுக்கு நிறையா காரணம் இருக்கும். ஏன்னா பக்கத்து ரெண்டு பல் இடிச்சிட்டு இருக்கலாம், அதுவே திரும்பி இருக்கலாம், சரிங்களா? அப்புறம் எவரு ரொம்ப திக்காக இருந்தால் பல் வராமல் இருக்கலாம், அந்த பல்லுக்கே உந்திர சக்தி கம்மியாக இருந்தாலும் வரலாமல் இருக்கலாம். இதில் டிஷ்யூ திக்காக இருந்தால் மட்டும்தான் கீறி விடணும், மற்ற ரீசன்ஸுக்கு கீறி விட்டாலும் வராது. ஸோ அதனால் கீறி விட்டால் வந்துடும் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த காலத்தில் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி அதை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தட் இஸ் ராங். அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஏஜ்லேயுமே நீங்கள் போய் காட்டணும். இப்போ நம்மளுக்கு வந்து அன்யூஷுவலாக இருக்குன்னா நீங்கள் போய் காட்டணும். ஒரு சொத்தப்பல் இருக்கா, இப்போ வந்துட்டு 3 வயசு ஆயிடுச்சு, பல்லெல்லாம் வந்துருச்சு, அதில் ஒரு பல் கருப்பாக இருக்கா, போய் காட்டணும். ஸோ இது இந்த 10 வயசு வரைக்கும் நம்ம டாக்டர்கிட்டே போகக்கூடாதுன்னு அது தப்பு. சரியாக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கு, இல்லை ஒரு எல்லோவிஷாக இருக்குது, அது வந்து ஸ்டெயினாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அழுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு காரையாக இருக்கலாம், அதை நீங்கள் வந்து இவாலுவேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கா டென்டிஸ்ட்டு போய் கேளுங்க, அவங்க அது கண்டிப்பாக அது வந்து இது இதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ரெமடியும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் போகணும் அப்படின்னு கிடையவே கிடையாது, எந்த டைம்லையும் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
2: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

கேட்டுட்ருக்கோம் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் கேட்டிருந்த க்வெஸ்டின், இந்தியாவின் முதல் தனியார் மருத்துவ அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில் சொன்ன நேர்கள் கோடமலை ஆனந்தன், சிறுமுகை சோமு கலைவாணி, கணேஷ் சிறுமுகை, வீரதுரை அரியலூர், சண்முக சுந்தரம் விநாயகபுரம், ராஜபாளையம் பிரபு, ஐயனார் முதுகுடியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, பிரமீலா சென்னை, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வர நபி, மூக்குனூர் சாமுனிபுரம், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி இந்திரபிரியா கல்யா மூக்குனூர், ராமகிருஷ்ணன் கொழுமுகனான், கனகபாளையம் பாலசுப்ரமணியம், பூலவப்பாளையம் ஆனந்தமுருகன், சென்னையிலிருந்து அன்புராணி பதில் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கத்தோட நடராஜ், பீடம்பள்ளி வாசுதேவன், ரத்னபுரி ராஜா முகமது, கேரளாவிலிருந்து அண்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஸ்வம் பதில் சொல்லியிருக்காங்க, சிங்கநல்லு ஜெயலட்சுமி, மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க, ஆலங்கம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கணேஷ் காபினவ், அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், தொட்டம்பாளையம் கோகிலா, பழனிசாமி, திருப்பூர் வெள்ளிங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரீஷ்.

0: கேட்ட பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து இசை தேவேந்திரன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க. திருவனந்தபுரம் ரமண முதலைப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா பதில் சொல்லியிருக்காங்க. என் பார்வதி கணபதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக யார் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க, அலிநகரம் எஸ் மகாதேவன், மூக்குனூர் சண்முகாநகர் சிவகுமார், சபரிப்ரியா, சரோஜினி பதில் சொல்லியிருக்காங்க. பாஸ்கர் ராஜ், ஷீலா, கோவை மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து ஜோதி, ரமேஷ், பாண்டியநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, கோவை தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கே ஜி சாவடியிலிருந்து மனோ அண்ட் கிறிஷ், ரெஷ்ஃபீல்ட், ஹோப் காலேஜ், பிரணயா, குகன், செந்தில், பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், மூக்குனூர்லேருந்து கேரள மாநிலத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இங்கேருந்து சொல்லியிருக்காங்க, உதயகுமார், பானுமதி, பிரபாகரன், பல்லடம், கஞ்சம்பட்டி, ஆர் கே சண்முக ஆனந்தம், ஜம் ஜம் பாலா பதில் சொல்லியிருக்காங்க.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இயற்கையின் அழகிய படைப்புகளில் ஒன்று பட்டாம்பூச்சி. வண்ணமயமான சிறகுகளுடன் மலர்களை சுற்றி பறக்கும் பட்டாம்பூச்சிகள் நம் கண்களுக்கு விருந்தாக மட்டுமல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பட்டாம்பூச்சிகள் இயற்கையின் சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்களில் ஒன்றாகும். ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு மகரந்தத்தை எடுத்துச் செல்வதன் மூலம் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு பட்டாம்பூச்சிகள் உதவுகின்றன. இதனால் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பல்வேறு தாவர இனங்கள் தொடர்ந்து வளர்ந்து உயிரின பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. மேலும் பட்டாம்பூச்சிகள் ஒரு சுற்றுச்சூழல் குறியீடாகவும் கருதப்படுகின்றன. ஒரு பகுதியில் பட்டாம்பூச்சிகள் அதிக அளவில் காணப்பட்டால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக உள்ளது என்று அறியலாம். மாறாக அவற்றின் எண்ணிக்கை குறைந்தால் சுற்றுச்சூழலில் மாசுபாடு அல்லது வாழ்விட இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கை சின்னமாக அது அமைகிறது என சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பட்டாம்பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சியும் இயற்கையின் அதிசயங்களில் ஒன்றாகும். முட்டை, புழு, கூட்டுப்புழு, பின்னர் பட்டாம்பூச்சி என மாற்றமடையும் இந்த நிகழ்வு இயற்கையின் சமநிலையையும் வளர்ச்சியின் அவசியத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. இன்று நகரமயமாக்கல், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அதிக பயன்பாடு மற்றும் காடுகளின் அழிவு போன்ற காரணங்களால் பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதை தடுக்க நம் வீடுகளிலும் பள்ளிகளிலும் தோட்டங்களை உருவாக்கலாம். பூக்கும் தாவரங்களை வளர்த்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்பதன் மூலம் பட்டாம்பூச்சிகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க முடியும். பட்டாம்பூச்சியை பாதுகாப்பது என்பது ஒரு உயிரினத்தை மட்டுமல்ல முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாப்பதாகும். பட்டாம்பூச்சிகளை பாதுகாத்து பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசளிப்போம்.

மண் வாசனை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்கள் ஏ கே பிரகாஷம், கே ஞானாபிகை, போகம்பட்டி, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையம், மனோகரன் கரியாம்பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. சஷ்வந்த், பிரணீதன், லக்ஷன், ராதிகா, முத்துக்குமார், வெள்ளிக்குப்பம்பாளையம், நங்கவள்ளி, ராஜாராம், ஜெகநாதன், பூலக்காட்டுப்பாளையம், திருப்பூர், இளங்கோ நகர், சண்முக சுந்தரம், அம்பிகாதேவி, பெல்லம்பட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு, சோமஸ், கந்தமூர்த்தி, ராயம்பாளையம், பாலசுப்பிரமணியம், கனியூர், அண்ணாதுரை, கரூர்லேருந்து நாகேந்திரன், பாரதி, மகாலிங்கம், கல்யவளசு, சிவானந்தா காலனி, எஸ் பழனி பதில் சொல்லியிருக்காங்க. கே என் பாளையம் பேச்சுமுத்து, திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், அண்ட் அடுத்ததா அன்புராணி பதில் சொல்லியிருக்காங்க. மணவை சந்திரசேகர், பார்த்திபன், விஜய், தென்றல், நாமக்கல், போத்தனூர், ரயில் ரங்கன், வியன், இளங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம், குகன், சிந்து, கோத்தகிரி, எஸ் என் ரமேஷ், சத்யபிரபாஸ்,

சிறுமுகை. சிறுமுகை, மூர்த்தி, தங்கவேல், அழகு கண்ணப்பன், பழனிசாமி, வெங்கடேஷ், பெருமாள், ஜெயபால், சேது அண்ட் பதில் சொல்லியிருக்காங்க. கணக்கம்பாளையம் கவிதா, இளங்கோவன், விவேகானந்தன், தேவி, சௌமியா, பூபனா, கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து, தென் பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன், காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், செட்டிக்காடு சாவக்காட்டு பாளையம் ஆராதனா, சிங்காரவடிவேலு, சுமதி, திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா தொட்டமலையத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டை ராபர்ட், இளமாறன், மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, பெரியவதம்சேரி, இதேபோல ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் முருகன், விளக்கப்பாடி, கடலூர் மாவட்டத்திலிருந்து, என்எம்பி நச்சுப்பிள்ளை பதில் சொல்லியிருக்காங்க. இந்து, பிரியா, அலிநகரம், எஸ் மகாதேவன், தமிழ் தென்றல், சரண், குணா பதில் சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். இன்னும் நிறைய நேயர்களும் அவங்களுடைய பதிலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாகேந்திரன், ஜெயா, மனோகரன், கோவிந்தராஜ், ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நிபுலா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, சோமசுந்தர பிரபு, கனியூர், அண்ணாதுரை பதில் சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரன், ரவி, பிரபு, வீரா, ரோசையா அரக்கோணம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவின் முதல் தனியார் மருத்துவ அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் மியூசியம் எங்கே இருக்குது? இதற்கான சரியான பதில் உள்ளூர் அப்படிங்கிற பகுதி, திருவனந்தபுரம், கேரளா. இந்தியாவோட முதல் தனியார் மருத்துவ அருங்காட்சியகம் இதுதான். இந்த பகுதியோட பெயர் உள்ளூர், திருவனந்தபுரத்தில் இருக்குது. மியூசியம் ஆஃப் மெடிக்கல் ஆர்கிவ்ஸ் அப்படிங்கிற அழைக்கப்படும் இந்த அருங்காட்சியகம் மே 25, 2026 திறக்கப்பட்டது. பல தசாப்தங்களை மருத்துவம் கற்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட, கைகளால் உருவாக்கப்பட்ட அனாட்டமி கருவியல் மாதிரியான விஷயங்களை அங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா, மருத்துவ அறிவியலையும் மனித உடலின் செயல்பாட்டையும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எளிதாக புரிய வைப்பதே இந்த அருங்காட்சியகத்தோட நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

0: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். பீளமேடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும் இடங்கள் பாரதி காலனி, இளங்கோ நகர், புராணி காலனி, ஷோபா நகர், கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், போலீஸ் குவார்டர்ஸ், கிருஷ்ணராஜபுரம், அத்திப்பாளையம் பிரிவு, ராமகிருஷ்ணாபுரம், ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், விஜி ராவ் நகர், காமதேனு நகர், பிஎஸ்ஜி எஸ்டேட், பிஎஸ்ஜி மருத்துவமனை, நேரு வீதி, அண்ணா நகர், ஆறுமுகம் லே அவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீளமேடு புதூர், எல்லைத்தோட்டம், விஓசி காலனி, பிகேடி நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், புலிகுளம், அம்மன்குளம், பாரதி நகர், பங்கஜாமில், தாமு நகர், பாலசுப்பிரமணிய நகர், பாலகுரு கார்டன், சௌரிபாளையம், கிருஷ்ணா காலனி, உடையாம்பாளையம், ராஜீவ்காந்தி நகர், பார்சன் அபார்ட்மெண்ட், ஸ்ரீபதி, கள்ளிமடை, ராமநாதபுரம், திருச்சி ரோடு, நஞ்சுண்டாபுரம் ரோடு, திருவள்ளுவர் நகர். இந்த பகுதிகளில் காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதேபோல கோவில்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சர்க்கார் சாமக்குளம், மாணிக்கம்பாளையம், அக்ரஹார சாமக்குளம், குன்னத்தூர், கோவில்பாளையம், குருமம்பாளையம், வையம்பாளையம், கோட்டையம்பாளையம், கொண்டையம்பாளையம், காளிபாளையம், மொண்டிகாளிபுதூர் இந்த பகுதிகளிலும் காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களை, இன்னைக்கு காலையில 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராமானந்த் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து 9:30 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜெய் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.

0: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவாயினும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே யாகில்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரிய சென்றுள்ள வெளியுறவு திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரையை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
4: இசையோடு என்றும் நீங்கள்
5: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகில். நேரம் 8 மணி 2 நிமிடம்.

8:07 வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் எங்களுக்கான பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி. இசை சிற்பி இந்த பாடல் பூச்சுடவா திரைப்படத்துக்காக கேட்டோம். எப்பயும் போல ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது போல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவும் அந்த நிகழ்வை எப்பயுமே மறக்காம செஞ்சுட்டே இருக்கும். ஒரு ஒரு நாளும் உங்களோட லைஃப்ல ஏட்டு இரண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொதுவா ஒரு ஆர்ட் அப்படின்னா அதுக்கான வரலாறு ஒன்று இருக்கும். ஆனா வரலாறே இல்லாம இது எப்படிப்பா உருவாச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஆர்ட், அதுக்கு பேரு டூடுல் ஆர்ட். நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. சின்ன சின்ன பிக்சர்லாம் சேர்ந்து சின்ன சின்ன வரைபடங்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வரைபடத்தை உருவாக்குறத டூடுல் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பல மனிதர்கள் பல்வேறு நூற்றாண்டுகளாக புத்தகங்கள், குறிப்பேடுகள், கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் இத ஓரங்கள்ல வந்துட்டு நமக்கு தேவையான குறிப்பை வந்து வரைபடமா வரைஞ்சு வைப்போம் இல்லையா. இது பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாவே உருவாயிருக்கு. இது டூடுல் ஆர்ட்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த டூடுல் அப்படிங்கிற சொல் ஜெர்மன் மொழியிலிருந்து வந்திருக்கு. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா எளிமையாகவும் விளையாட்டுத்தனமாகவும் வரையப்படுற ஓவியங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் டூடுல் கலை வந்து உலக அளவில் பிரபலியப்படுத்திய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம். இவருடைய பெயரை வந்து மிஸ்டர் டூடுல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. DOODLE, அதுதான் அதோடைய ஸ்பெல்லிங். இதை வந்து அவர் தனித்துவமான ஒரு டூடுல் ஓவியங்கள் மூலமாக உலகம் முழுதும் தன்னோட கவனத்தை வந்து ஈர்த்திருக்காரு ஆர்ட் மூலயமா. ஸோ நம்ம விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் பார்த்தீங்களா வினையாக முடியுது அப்படிங்கிறத தாண்டி விளையாட்டாக பண்ணின ஒரு விஷயம் வியக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வித்தியாசமானது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கல்லா திசை காட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்குது இந்த விஷயம். பொதுவாகவே வந்து ஒரு திசை காட்டி அப்படின்னாலே நம்ம கையில் இருக்க கம்பாஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு உலோகத்தெல்லாம் ஆனது, கண்ணாடி வச்சு மூடிருப்பாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும். இதே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம். ஆனால் உலகிலேயே மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் உள்ள அந்த திசை காட்டி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டைய சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஹாமம் சாட்சி காலத்தில் காந்த தன்மை கொண்ட லோட்சோன் அப்படிங்கிற ஒரு கல்லை பயன்படுத்தி தான் முதல் திசை காட்டி உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயமே வந்து ஒரு கனிமத்தால் கனிமமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கனிமம் வந்து மேக்னெட்டிக் பவர் வந்து தன்னோட இயற்கையான வளத்திலேயே கொண்டிருந்ததான். ஆரம்பத்தில் இது கடல் பயணத்திற்கு இல்லாமல் திசைகளை அறியறக்கும், நில அமைப்புகளை தேர்வு செய்யறக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு கிபி 11ஆம் நூற்றாண்டில் சீன மாலுமிகள் கடல் வழி செல்றதற்காக இந்த திசை காட்டியை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதற்கு பின்னாடி தொழில்நுட்பங்கள் வந்து அரபு நாடுகள் ஐரோப்பியாவில் வந்து பரவி இருந்த காரணத்தினால இது அப்படியே உருமாற்றப்பட்டு இப்ப நம்ம கையில இருக்க காம்பாஸ் இருக்குல்லையா, அது மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற கடல் பயணிகளுடைய கண்டுபிடிப்பு, பயணங்களுக்கு திசை காட்டுறது, இப்படி பல விஷயங்கள்ல இந்த காம்பாஸ் வந்து மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கு. இன்றைய திசை காட்டி எப்படி இருக்கோ அப்படி இல்லாம முதல் சீன திசை காட்டி அப்படிங்கிறது ஒரு கரண்டி வடிவில் இருந்திருக்கு. காந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த கரண்டியோட கைப்பிடி எப்போதும் தெற்கு திசையை சுட்டி காட்டும் வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து இன்று நாம் பயன்படுத்துகிற நவீன திசை காட்டியுடைய தொடக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா என்ன? கல்லில் திசை காட்டியா?

0: நேரில் கேட்ட இந்த பாட்டு மின்சார கனா பிலிம்காக ஹரிஹரன் ஹரிணி பாடியது பாடலாசிரியர் வாலி, இசை தேவா. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: என்றும் நீங்கள்
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து அந்த தலையில் வச்சிருக்க ஹேட்டும், அதுக்கப்புறம் அதில் இருக்க கோத்துருக்கிற நூல், குழந்தைங்க எப்படியெல்லாம் அதை வந்து பிஹேவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான். அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க கோட், அதையும் வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு அழகான வரலாறு வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கிராஜுவேஷன் ஹேட் அல்லது மோட்டோ போர்டு அப்படின்னு கூப்பிடப்படுற இந்த தொப்பியோடைக்கு பின்னாடி 1000 ஆண்டுகள் கடந்த வரலாறு இருக்கு. அப்படி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மற்றும் 13 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் கல்வியாளர்கள் அணிந்திருக்கிற இந்த தலைக்கவசத்திலிருந்து இந்த மரபு தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கட்டிட தொழிலாளர்கள் வந்து சிமெண்ட் கலவையை தாங்க பயன்படுத்துவதற்காக ஒரு கையில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அது சதுர பலகை போல் இருக்கும், சதுர வடிவில் இருக்கும், அதை எல்லாரும் பார்த்துருப்போம். இதற்கு பேர் மோட்டர் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சதுர வடிவ புத்தகத்தையும் அறிவையும் குறிக்கிற விதமாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. தொப்பியில் தொங்குற நூல் இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டசால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டம் பெறறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்திலும், பட்டம் வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு மறுபக்கத்துலையும் வந்துட்டு அதை மாற்றிக்குவாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா, ஸ்டூடெண்ட் பிகம் ஸ்காலர் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது மாணவர் பட்டத்துக்கு சொந்தக்காரர் அல்லது பட்டதாரி அப்படின்னு குறிப்பிடுற விதமாக இதை மாற்றி அமைக்கிற அடையாளத்தை கொண்டிருக்கு. இந்த டெசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறங்கள்

கொண்டிருக்கு, அதற்கு அர்த்தமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கலை, அறிவியல், சட்டம் இந்த துறைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு நிறங்களை பயன்படுத்துறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. பட்டமளிப்பு விழா முடிந்த உடனேயும் மாணவர்கள் தொப்பிய வானில் வீசக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோவாகவும் எடுத்து வச்சுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1912 இராணுவ கல்வி நிறுவனங்களில் தொடங்கப்பட்டதான் இந்த மரபு கூறப்படுது. இன்னும் ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் பல பகுதிகளில் இந்த தொப்பி வெறும் ஆடைக்கு மாத்திரம் இல்லாமல் பல ஆண்டுகளுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, கல்வி இப்படி சாதனைகளுடைய அடையாளமாகவும் இதை கருதுறாங்க. அடுத்த முறை கிராஜுவேஷன் ஹேட்டை பார்க்கும்போது இது ஒரு தொப்பிங்க, இது ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல், இதுக்கு பின்னாடி ஒரு கனவு, வெற்றி, மாணவர்களுடைய சாதனை, ஒரு குடும்பத்துடைய பெருமை, குடும்பத்துடைய ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் நினைவில் கொள்ளணும். தலையில் அணிகிற இந்த சிறிய சதுர தொப்பி பல ஆண்டுகள் உழைத்த அறிவனுடைய அடையாளமாகவும் வெற்றி கொடியாகவும் இருக்குது.

0: தாஜ்மஹால் ஃபிலிமுக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். இசை ஏஆர் ரஹ்மான். இந்த பாடலுக்கு கங்கா சித்தரசு, பேபிமணி, தேனி குஞ்சரம்மாள், காஞ்சனா ஆகியோருடைய வாய்ஸில் கேட்டு ரசித்தோம்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்குறோம். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து மெய் சிரிக்க வைக்கிற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும். மெனாகாவில் புகழ்பெற்ற தெருக்களில் வந்து நம்முடைய இந்திய தேசிய கீதம் ஒலித்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன அப்படின்னா, இந்திய வீரர் குஷ்மாயினி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலோ 2 அப்படிங்கிற மொனாக்கோ ஸ்ப்ரெட் பந்தயத்தில் வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருக்காரு. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய நேரங்களில் நடக்கும். இதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மொனாக்கோ பந்தய சுற்றில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை குஷ்மாயினி இவருக்கு தான் வந்து போய் சேரும். அண்டு இதை முதன் முதலாக வந்து தேசிய கீதம் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அங்கே இருந்த எல்லாருமே வந்து மெய் சிலர்த்து பார்த்துருந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாகவும் இதை எடுத்திருக்காங்க. முதன் முறையாக இந்திய தேசிய கீதம் வெற்றியுடைய அடையாளமாக ஒலித்த நாள் அப்படிங்கிறது எல்லாராலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவே இருந்தது.

0: நேரம் எட்டுமணி 21 நிமிடம்.
1: சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான். கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான். பணத்தை காணும், 10 ரூபாய் சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்ப அங்க இல்ல, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்க, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னாவன். சரி, அதுக்கே இவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிற அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு. வழக்கம் போல் கேட்டாங்க, இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானா, இந்த 2 நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம். போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்லை, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழறேன்னா. என்னடா சொல்கிறேன்னார். கிட்ட வாங்க சொல்கிறேன்னா. இந்த மணிப்பரிசை வேற ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பாண்டூர் பூமி பிலிம்காக அழகான பாடல் கேட்டோம். நிறைவான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை நோக்கி செல்கிற மலைப்பாதைகளில் அடர்ந்த வனப்பகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். இந்த பயணத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 1903 June 9 உருவாக்கப்பட்ட இந்த மலைப்பாதைக்கு 123 வந்து நிறைவாயிருக்கு. 124 ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. சூப்பர் இல்லையா? இந்த விஷயத்த பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் இதோடைய முக்கியமான முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஏ கார்வர் மாஸ் அப்படிங்கிறவர் தான் ஆனிமலைகளுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கவர்கல் எஸ்டேட்டுடைய அருகிலேயே, அதாவது 32 கொண்டை ஊசி வளைவில் இவருடைய முகத்தை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி இருந்த ஒரு நபர் இவர் தான், வரலாறு படைத்தவர். நேர்கள் கேட்டது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பிலான ஆர்ஜி யாகேல். நேரம் 8:59. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரோமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி கூட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்கள் வழங்கும் உரை.
3: வணக்கம். டாக்டர் ஷர்மிளா ராம் ஆனந்த், பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர், கல்வியாளர் பிரிவு, கோவை. இந்த நாள் மிகுந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம். 4399வது நாளாக ஒரு நீண்ட நெடிய பயணமாக பாரத பிரதமராக நமது பார்ப்போற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சாதனை புரிந்துள்ளார். இந்த நன்னாளில் பாரத மக்கள் சார்பாக அவர் நீண்ட ஆயுளுடன் நிரந்தர பிரதமராக இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. நீண்ட நாள் பிரதமராக பொறுப்பேற்றவர் என்ற பெருமைக்குரியவர், தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பொறுப்பு வகிப்பவர் என்ற பெருமைக்குரியவர், 38 சர்வதேச விருதுகளை பெற்றவர், 19 முறை சர்வதேச பாராளுமன்ற சபையில் உரை நிகழ்த்தியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். சுதந்திரத்துக்கு பின் பிறந்த முதல் பிரதமர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரை தேர்தலில் தோல்வியை சந்திக்காதவர். முதலமைச்சராக தனது ஆட்சி காலத்தில் முழுமையாக நிறைவு செய்த ஒரே பிரதமர் பார்ப்போற்றும் நமது பாரத பிரதமர். 2 உலக போரின் பொழுது ஹிரோஷிமா நாகசாகி தாக்குதலில் மிகப்பெரிய அழிவை சந்தித்தது ஜப்பான். தேசப்பற்றை வைராக்கியமாக கொண்டு இன்று அனைத்து துறைகளிலும் சர்வதேச நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக முன்னேறியுள்ளது. நம் பாரத பிரதமரும் தேசப்பற்றை கையில் எடுத்து ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்கும் 4 தூண்களாக தேசிய பாதுகாப்பு, ஏழை எளிய மக்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சி, டிஜிட்டல் முன்னேற்றம், நாட்டின் உள்கட்டமைப்பு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 12 ஆண்டு காலமாய் பல்வேறு தடைகளை கடந்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமையை பன்மடங்கு உயர்த்தியுள்ளார். தேச பாதுகாப்பை பற்றி கூறும் பொழுது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம் அனைவரும் ஒரு இந்தியராக பெருமை கொள்ளும் ஒரு விஷயம். புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற பொழுது பால்கோட் விமான தாக்குதல் பதிலடி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 370வது பிரிவு நீக்கம், இது ஒரு மிகப்பெரிய நேஷனல் இன்டெகிரிட்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம். டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, தேசத்தோடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தொடர்ந்து இந்த 12 வருடங்களா போராடிட்டு வர்றாங்க. இப்ப சமீபத்துல வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய சுவேந்து அதிகாரி அவங்க பொறுப்பெடுத்த வெறும் 7 நாட்களில் 600 ஹெக்டர் நில

0: கிளப்புறப்ப பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய வடகிழக்கு நுழைவாயில் சிக்கன்ஸ் நெக் சிலிகிரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த இடத்துலையும் 121 hectares நிலப்பரப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இது மூலியமா என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்வேஸ் எல்லாமே டெவலப் ஆகும்போது இது வந்து நேஷனல் இன்டிகிரிட்டியோட முக்கியமான பயணம்னு சொல்லலாம். மேக் இன் இந்தியா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஆத்ம நிர்பர் பாரத், இதுதான் சிந்தூர் ஆபரேஷன்ல உலகையே மிரர் செய்தது. ஆமா, இன்னைக்கு சர்வதேசத்துல இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சதுதான் ஆத்ம நிர்பர் பாரத். ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து மாடர்னைஸ்ட் ஆகி சேட்டலைட் கூட கனெக்ட் ஆகி நம்மளுடைய மிகப்பெரிய சக்தியை சிந்தூர் ஆபரேஷன்ல வெளிப்படுத்தினது. விமன் எம்பவர்மெண்ட் இன் டிஃபென்ஸ், டிஃபென்ஸில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சைனிக் ஸ்கூல்ஸ் வந்து மாநிலங்கள் தோறும் திறந்து நம்மளுடைய டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சி. 12 வருடங்களில் தேசத்தோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்கள், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், ஸ்வச் பாரத், நாட்டுடைய சுற்றுப்புற சூழலையும் சுகாதாரத்தை நோக்கி இளைஞர்களையும் அடுத்த தலைமுறையும் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கே இது வந்து எடுத்துட்டு போச்சு. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, நிறைய கிராமங்களில் விறகடுப்பு மூலியமா சமைக்கிறதுனால பெண்களுடைய உடல்நிலை குறையும் சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படுது, அதுக்காக எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து வழங்குறது. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம், எல்லாருக்குமான மருத்துவ காப்பீடு வந்து வழங்குறதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து முயற்சி எடுத்தது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, எல்லாருக்கும் ஒரு வீடு, அதை நோக்கி இந்த திட்டம் பயணம் பண்ணுச்சு. ஜல்ஜீவன் திட்டம், ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணியை சுமந்துட்டு வர்றதை வந்து நிறுத்துறதுக்காக ஜல்ஜீவன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. PM கிசான் சம்மன் நிதி, 6000 ரூபாய வருடந்தோறும் விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாக மத்திய அரசு வழங்கியது. முத்ரா யோஜனா, சிறு குறு தொழில்களை மேம்படுத்தும் விதமா இந்த முத்ரா கடன் திட்டம் உதவியது. டிஜிட்டல் இந்தியா மிகப்பெரிய புரட்சினே சொல்லலாம். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் வந்து டிஜிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பலரும் சொன்ன கேள்விக்கு UPI அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதத்தை வந்து நம்மளுடைய பார்ப்போற்றும் பாரத பிரதமர் கொடுத்தாரு. அது இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, சர்வதேச நாடுகள்லையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. சின்ன சின்ன கடைகள் முதற்கொண்டு இளநி கடை, கீரை கடை, இது மாதிரி எல்லா இடத்துலையும் இதனுடைய பலன் போயிட்டு இருக்குது. கல்விக்காக பார்த்தோம்னா NEP ஒரு சிறந்த கட்டமைப்பு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வியை நோக்கி, ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை மையப்படுத்தி எடுத்துட்டு வந்தாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், சர்வதேச கல்வியை ஏழை எளிய மாணவர்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிற மையத்தில் இது வந்து நகர்த்திட்டு இருக்காங்க. 12 ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இந்திய வளர்ச்சி, மக்கள் நலம், தேசிய பாதுகாப்பு, டிஜிட்டல் முன்னேற்றம் நம் நாட்டில் மட்டுமல்ல உலக அரங்கில் மதிப்புமிக்க இடத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. இந்திய மக்கள் சார்பாக பிரதமர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பற்றி முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, இது சிறுவாணி சாரல், கேளுங்க வித் மீ RJ ஆர்த்தி சிவா.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடின பாடல் கேட்டோம். பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் ஜெய்ஸ்ரீ மதிமாறன், ராமஜோக்கிய சாஸ்திரி. கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான பிஹெச்டி படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த படிப்புகளில் சேர பல்கலைக்கழகத்தோட www.b-u.ac.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக வர 29ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களோட நகல்கள் மற்றும் தேவையான ஆவணங்கள் பதிவாளர் பாரதியார் பல்கலைக்கழகம், கோவை 641046 அப்படிங்கிற முகவரிக்கு வர 29ஆம் தேதி சாயந்திரம் 5:30 மணிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் ஜூலையில் பிஹெச்டி சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வும் நடைபெற இருக்குது. இந்த தேர்வு அட்டவணை மற்றும் பிற விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

கேட்ட பாடல் August 16, 1947 படத்திலிருந்து ஷான் ராலனோட மியூசிக்ல ஷான் ராலன் சத்யபிரகாஷ் தர்மர் பாடியது. பாடலாசிரியர் மோகன் ராஜா. கேட்டிருக்கோம் இது சிறுவாணி சாரல்.

காந்தாரா சாப்டர் 1 படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கே எஸ் ஹரிசங்கர் சின்மை பாடியது, பாடலாசிரியர் மதன் கார்கி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். ஐஆர்சிடிசி ஹைதராபாத்துக்கு சிறப்பு விமான சுற்றுலாவை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கு. வர ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி 2 இரவுகள் மற்றும் 3 பகல் கொண்ட இந்த சுற்றுலாவில் ஹைதராபாத் நகரோட வரலாற்றை சிறப்பிக்கும் இடங்களான கோல்கண்டா கோட்டை, சார்மினார், மெக்கா மஸ்ஜித், சாலர் ஜங் அருங்காட்சியகம், ஒற்றுமையின் சிலையான ஸ்ரீ ராமானுஜன் சிலை, கின்னஸ் உலக சாதனை படைத்த ராமோஜி சினிமா நகரம், இந்த மாதிரியான நிறைய இடங்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இம்முன்பதிவு உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் தேவைனா 9003314565 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.

கேட்ட பாடல் அச்சம் என்பது மடமையா படத்திலிருந்து. இசை ஏ ஆர் ரகுமன், விஜய் யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கவிஞர் பாரதிதாசன். கேட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சிறுவாணி சாரல்.

தி ஈமான் மியூசிக்ல ரஜினி முருகன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நிழலி அவர்களுடன் நேரலை. நேரம் 9:30.
1: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து
2: இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்
1: முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
3: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில்

நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்டப்படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. பிடெக் பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள வணிகக் கல்லூரி முட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் இருக்கின்றது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசுசார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில்

0: வைப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031. மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admission.ug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admission.ug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுத்த செய்தி கேட்டோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல்.

டு நாகர்கோவில் வழித்தடத்தில் இரட்டை ரயில் பாதை பணிகள் நடைபெற இருக்கிற காரணத்தினால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து வர 20ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 1632 மறுமார்க்கமாக நாகர்கோவிலிருந்து வர 30ஆம் தேதி காலை 8 மணிக்கு புறப்பட்டு கோவை செல்லும் இந்த ரயில் எண் 1632 இந்த 2 ரயில்களும் சேவை ரத்து செய்யப்படுது. மதுரையிலிருந்து வர 26, 27, 28, 29 ஆகிய தேதிகளில் இரவு 11:15 புறப்பட்டு கேரள மாநிலம் புனலூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் 1629 இதே மறுமார்க்கமாக புனலூர்லேருந்து வர 27, 28, 29, 30 இந்த தேதிகளில் மாலை 5:15 புறப்பட்டு மதுரை வரும் எக்ஸ்பிரஸ் ரயில் 1637 இந்த ரயில்களும் ரத்து செய்யப்படுது. நாகர்கோவிலிருந்து வர 14, 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு கோவை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் 1632 இந்த ரயில் எண் கொண்ட ரயிலும் நாகர்கோவில் திண்டுக்கல் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்பட்டு திண்டுக்கல்லிருந்து மத்தியானம் 1:25 மணிக்கு புறப்பட்டு கோவை செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை எம்எம் கீரவாணி, மோகனா போகராஜு, தீபு பாடியது, பாடலாசிரியர் மதன் கார்கி. கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். நெல்லை பனிமனை மற்றும் வாஞ்சி மணியாச்சி.

இன்று இரவு 7:30 ஏறும் நிகழ்ச்சியில் உணவு காடுகளின் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.

கேட்ட பாடல் டிஎன்ஏ படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைத்து பாடின பாடல் கூடவே ஸ்ரீஷா இந்த பாடலை பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் கார்த்திக் நேதா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

கேட்டுப்பாடல் குஷி படத்திலிருந்து ஹெஷாம் அப்துல் வஹாப் சேமித்து பாடினது பாடலாசிரியர் மதன் கார்கி. கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்

பள்ளி கல்வித்துறையின் சார்பில் 2025-26 கல்வியாண்டில் பிளஸ் டூ படித்து முடித்த மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான வழிகாட்டுதல்களை பெறும் வகையில் ஆலோசனை மையம் அமைக்கப்பட்டிருக்குது. இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர்கல்வி சேர்க்கை பாடப்பிரிவு, கல்வி உதவித்தொகை, அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை தொடர்பான தகவல்கள், இந்த மாதிரி உயர்கல்வி சார்ந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இந்த மையத்தை 9487047568 மீண்டும் ஒரு முறை 9487047568 9788858 இந்த அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் அறையின் 6 2 2 மற்றும் 7 0 5 இந்த இதில் ஆலோசனை மையம் திறக்கப்பட்டிருக்கு. இதற்கான தொலைபேசி எண் 9600084543 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேரில் வந்தோ தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாக்கிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் கேட்டோம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை பிளே பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே யாகில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். 2000-ல் இருந்து இப்போ வரையில் வந்த அழகான பாடல்களை, உங்களோட விருப்ப பாடல்களாக கேட்கக்கூடிய நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொகுப்பிலான ஆர்ஜே யாகில். நீங்கள் பண்ண வேண்டியது 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் உங்களுடைய விருப்ப பாடல் 2000-2000 அப்புறம் இடம்பெற்ற திரைப்படங்கள்லேருந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நபர் வந்து ஒரு நம்மளுடைய லிசனர் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அல்லது உங்களோட பாடல் கேட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து தான் வரணும் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி மற்ற நேயர்களுக்கும் புது நேயர்களுக்கும் வழிவிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து

ஆனந்த தண்டவம் ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது, இசை ஜி வி பிரகாஷ்குமார். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலா ஊட்டியிலிருந்து. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்திருக்கு.

கேதம் ஃபிலிம்ல இருந்து பாடல் கேட்டு வச்சோம். இந்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் கேரளா பகுதியிலிருந்து யாருங்க அது, மனோ அண்ட் கிறிஷ், இவங்களோட விருப்ப பாடல் தான் கேட்டு வச்சோம். நிறைய நேர்கள் உங்களோட பாடல்களை வந்து பதிவிடுறீங்க. இப்போ தான் நான் வந்து புதுசுங்க, பாட்டு வந்து இப்போ தான் கேட்கலான்னு ஒரு ஆர்வம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களில் உங்களோட விருப்ப பாடல் அனுப்பலாம். அதாவது 2000லேருந்து இப்போ வரையில் இடம்பெற்ற திரைப்பட பாடல்களை வந்து இதெல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து தான் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்களையும் சேர்த்து அனுப்பலாம். பெரிய லிஸ்ட்டில் கொஞ்சமாக இருந்தால் தான் மற்றவங்களுடைய பேரும் சேர்த்து வாசிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் கேட்கலாம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

மாற ஃபிலிம்ல இருந்து அழகான பாடல் கேட்டோம். வி என் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து வேலுமணி அவரும் வந்து கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: கேட்ட இந்த பாடல் திருப்பாச்சி பிலிம்காக கேட்டுறச்சோம். இதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க சண்முகாநகர், வரதராஜ், கீதா.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான்

10:41 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. லிஸ்னர் சாய்ஸ் அழகாக வளம் வந்துட்டுருக்கு. பாடல்கள் கேட்ட இந்த பாட்டு நந்தா ஃபிலிம்லேருந்து, இதற்காக விருப்பம் தரிச்சிருந்தாங்க. மஞ்சு செந்தில் பெரிய கல்லைப்பட்டி பகுதியிலிருந்து.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில மஜ்னு மற்றும் நான் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருச்சோம். மஜ்னு பிலிம்காக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, ரமண முதலி புதுற்பகுதியில இருந்து. அதனைத் தொடர்ந்து நான் பிலிம்காக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருந்தாங்க சாமிவேல், கருவலூர் பகுதியில இருந்து. நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த பாடல் அழகி பிலிம்காக.

அழகி ஃபிலிம்லேருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். சுகநகன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியிலிருந்து கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட எல்லா நேயர்களுக்காகவும் நிறைவான பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் அஜய் அகில்.

0: நேரம் 10:59 நிமிடம். என் நிமிஷம் நொடிகளில் தமிழில் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில்

0: ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 11:02 இணைஞ்சிருக்கோம். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ரெண்டாவது முறையாக பேசுறதுக்காக யார் இணைப்பில் இருக்காங்க, வெயிட் பண்றாங்க, அவங்களை பத்தி அவங்களே சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: அம்பிஜம் அம்பலவான.
1: ஓகே, நீங்க எவ்வளவு வருஷமா வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
2: இரண்டாவது முறையா இன்றைய நேயருக்கு தேர்ந்தெடுத்த இயக்குனர் சௌமி அவர்களுக்கும் அறிவிப்பாளர் தங்களுக்கும் மற்ற அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் பொறியாளருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்
1: கொள்கிறேன். என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க? எவ்வளவு வருஷமா வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
2: வானொலி ரொம்ப வருஷமா கேட்கும் மேடம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும். நான் எல்லா வானொலியும் கேட்டு வரேன். 50 வருஷமா இந்த இது இப்ப நீங்க ஒரு 15 வருஷமா
1: கேட்கறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் சொல்லுங்க.
2: உல்லாச பறவைகள் படத்துல ஜெர்மனி செங்கேன் மலரே, அந்த பாடல் வந்து எனக்கு காட்சி அமைப்பும் பாடல் வரிகளும் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
1: ஓகேங்க.
2: அடுத்த படம் டிசம்பர் பூக்கள்ல மாலைகள் இளம் மாறு மாறு மங்கள நாளிலே, இந்த பாடல் வந்து ஒரு மங்களமாக சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆனந்தமாக அந்த பாடல் ஒரு இன்னிசையாக அமைந்திருக்கும். படம் வேதம் கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போலே, இப்பாடல் வந்து திருக்குறள்ல 2 அடி, ஒன்று கணவனுக்கு ஒரு வரி, மனைவிக்கு ஒரு வரி, இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற பாடல். அந்த படம் ஆளுக்கு ஒரு வீடு பாடல் அன்பு மனம் கணித பின்னி அச்சம் தேவையா, அதாவது இவங்க கனவு கொண்ட காட்சியெல்லாம் தம்பிகளுக்கு அந்ததாக உணர்கிறார்கள். படம் முரடன் முத்து சுருக்கின்ற முகத்தை சிறை செய்யும், இப்பாடல் ஜானகியின் குரலில் அதாவது மஞ்ச உறுப்புகள் ஒவ்வொன்றையும் வர்ணித்து சிறை செய்ததாக பாடல் அமைந்திருக்கும். இனிமையாக இருக்கும் ஜானகியின் குரல், அது எனக்கு மிகவும் பிடிக்கும்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய
2: படம் இல்ல மேடம், சிவாமி செல்வல்ல என் ராஜாவின் ரோஜா முகம், அதுல வந்து சேர்ப்பான் என்ற நம்பிக்கை நாயகி.
1: ஓகேங்க, நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நம்ம திருநெல்வேலியிலிருந்து நேயர் அம்புஜம் அம்பலவனன் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்க போறோம்.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருநெல்வேலியிலிருந்து அம்பஜம் அம்பலவாணன் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கோம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் கேட்டோம் இன்றைய நேயர். இந்த நேயர் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அண்ணன் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்து கால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நேரம் 11:30, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு கேட்க போகிறோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

கேட்ட பாடல் யார் பையன் திரைப்படத்திலிருந்து. எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில் ஏ எம் ராஜா சிக்கி ஜிக்கி பாடியது பாடலாசிரியர் மருதகாசி.

0: எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் நன்னம்பிக்கை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன், பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கவி லக்ஷ்மணதாஸ். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103-இல் நாளை காலை மணி 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.
1: போது முந்தஞ்சாலமே புரியுதே உன் தேசமே.

0: உன் வேஷமே ஊமையான பெண்களுக்கு பிரேமை உள்ளம் இருக்காதா போது முந்தஞ்சாலமே.
1: கேட்ட பாடல் கடன் வாங்கி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், ஏ எம் ராஜா பாடியது, பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ்.

எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில் அன்னையின் நானே படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பி லீலா, பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் ஆ மருதகாசி. இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நிழலி அவர்களுடன் நேரலை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: மணமகன் தேவை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஜி ராமநாதன். பாடலாசிரியர் அமிர்தகாசி, பி பானுமதி, கண்டசாலா, பித்தாபுரம் நாகேஸ்வர ராவ் பாடியது. ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
1: எப்பும் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்கலாம் வசந்த இளம். வசந்த இளம் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் வியாழக்கிழமை ஹலோ தோழி தோழியர்கள் பங்கெடுத்து நம்ம கொடுக்குற தலைப்புக்கு கீழே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களையும் அது வந்து கால் பண்ணியும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிரலாம். 2311-632-2317-046 இந்த எண்கள்லேருந்து தொலைபேசியிலேருந்து அதாவது செல்ஃபோன்லேருந்து கால் பண்ணுறவங்களும் தொலைதூரத்திலேருந்து கால் பண்ணுறவங்களும் 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என சேர்த்துட்டு அழைத்து பேசலாம். டாபிக் என்ன அப்படிங்கிறத பாட்டுக்கப்பலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல்.

விலுஃபிலிம்லேருந்து அழகான பாடல் கேட்டுருச்சோம். இன்றைக்கி ஹலோ தோழி, இந்த நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பெண்கள் நிறைய விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. அது நம்ம ஹெல்த் ஆகட்டும் சரி, நமக்கான ஓய்வாகட்டும் சரி, நம்மளுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு இப்படியே கடந்து போகிற நாட்கள் தான் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு. பெண்கள்கிட்ட பொதுவாகவே சேமிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லாருக்குமே ஆனது, இயற்கையாகவே நமக்கு அது வந்துருக்கு. ஆனால் நம்மளோட எல்டர்லி டேஸ், அதாவது வயதான காலங்களில் நமக்கான சேவிங்ஸை நம்ம சேர்த்து வைக்கிறோமா, அதை பற்றினதான ஐடியா நமக்கு இருக்கா? வயதான காலங்களில் நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, இல்லை மற்ற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன்ஸில் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சேவிங்ஸ், அதாவது நமக்கான எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம சேர்த்து வைக்கிறோமா, அப்படி ஒரு வேலை நீங்கள் சேர்த்து வச்சா என்ன மாதிரியான ஐடியாலாம் வச்சு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நான் சொன்னது போல் 9585800003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களில் உங்களுடைய பதில்களை கருத்துக்களை பதிவிடலாம். தொடர்ந்து கால் பண்ணியும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.

12 2 3 1 7 0 4 4 0 4 2 2 எப்பயும் போல நம்மளுடைய முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு உங்களோட வயதான காலத்தை வந்து நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா, அது எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கு தேவையான காசு நீங்க சேவ் பண்றீங்களா, அது எப்படி சேவ் பண்றீங்க, என்ன பிளானிங்கோட அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். 12 மணி 7 நிமிடத்துல இணைந்திருக்கிறோம். இது வசந்த இளம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக

12 மணி 13 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது வசந்த இல்லம். ஹலோ தோழி தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றாங்க நிகழ்ச்சி. சொன்ன உடனும் ஒரு தோழி வந்து நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான நாளையே நம்மளால் சேமிக்க முடியல, எப்படி வந்து ஓல்டு எல்டர்லி டேஸை வந்து நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலு கணபதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குல்ல. நம்ம எப்பவுமே வந்து நம்முடைய குடும்பத்தாரை யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை யோசிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்க சூழல்கள் எல்லாத்தையும் யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு நமக்கான சேமிப்பை எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கான நேரம் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கினாலோ, அல்லது நமக்கு பிடித்ததான இறை ஸ்லோகன்ஸை வந்து சொல்கிறதுக்கான 10 நிமிடம் ஒதுக்கப்பட்டாலுமே போதுமானது அப்படின்னு நினைக்கிற இந்த நாட்களில் பெண்கள் கண்டிப்பாக தங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை சேர்த்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிற்காலத்தில் அது உண்மையாலுமே உதவும். அது உங்களோட ஹெல்த்துக்கான விஷயத்த வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தோழி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரபிரியா பூபதி மூக்கனூர் பகுதியிலிருந்து. எனக்கு 16 மாத குழந்தை, கை குழந்தை இருப்பதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இருந்தாலும் வீட்டிலிருந்து வருமானம் வரும் வகையில் சிறு தொழில் செய்து வருகிறேன். அதில் வரும் வருமானத்தை தபால் நிலையத்தில் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் தோழி, தொடர்ந்து செய்யுங்க. நல்ல பழக்கம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதே போல் நம்மளுடைய அடுத்தடுத்த தோழிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட அனுபவ கருத்துக்களை எப்படி பகிர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். தோழிகள் தொடர்ந்து பங்கெடுக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களில். இன்னைக்கு டாபிக் என்ன போகுதுன்னா, உங்களுடைய பெண்கள் குறிப்பாக வயதான காலங்களுக்காக உங்களுடைய வயதான காலங்களை இனிமையாக செலவிடக்கு உங்களுக்குன்னு நீங்கள் சேமிப்பாக எடுத்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். அது எப்படி சேர்த்துறீங்க, இப்போ இருந்தே எப்படி எல்லாம் சேர்த்துறீங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: பன்னெண்டு மணி 20 நிமிடம். ஹலோ தோழி, கேட்டுட்டு இருக்கோம். தோழிகள் பங்கெடுத்து உங்களோட கருத்துக்களை அழகாக பகிரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமண முதலி புதிர் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. என்னதான் சேமித்து வச்சாலும் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம சேமிப்பை எடுத்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுற சூழல் வரும்போது செலவு செஞ்சிடுறோம், அதை பற்றின தான் அடுத்த நோக்கம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிந்து கோத்துக்கரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, பெரிய அளவுக்கு சேமிப்பெல்லாம் கிடையாது, என்னோட குழந்தைக்குன்னு ஒரு சின்ன சேமிப்பு இருக்குது, என்னோடய சேவிங்ஸ் கணவருக்குன்னு ஒரு சின்ன சேவிங்ஸ் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வர மாதிரியான ஒரு சேவிங்ஸ் பார்த்து நாங்கள் வந்து சேர்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், நேரலையிலும் அழைத்து பேசலாம்.

நேரலையில் நீங்கள் அழைத்து பேசணும் அப்படின்னா 2311632 2317046 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். 042 தொடர்ந்து யாரெல்லாம் இங்கிறது மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். அடடா என்ன தோழிகளை காணலமே அப்படின்னு சொல்லி நம்மளோட நண்பர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதன் காரணமாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளோட தோழிகள் பங்கெடுக்கிறதுக்கான நேரம் இது. கண்டிப்பாக வந்து நம்முடைய கருத்துக்களை, அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.

0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நம்மளுடைய தோழி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல
0: இருந்து. சரிங்க, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கான நம்மளுடைய தலைப்புக்கு கீழே உங்களுடைய கருத்து.
1: தேமிச்சா தேங்காய் ஒவ்வொரு வெண்ணமும் தைரியமா இருக்க முடியும். எனக்கு 60 மேல ஆகுதுங்க. உன்னமே வேலை பாக்குறேன், சேமிச்சு வைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா எடுத்து
0: குடுக்கறேன்.
1: நான் தைரியமா இருக்கறதுக்கு என் சேமிச்சாங்க
0: காரணம் இல்லைங்களா?
1: காரணம்.
0: எப்படி இந்த சேமிப்பு பழக்கத்தை பழகுனீங்க?
1: அது சின்ன வயசுல இருந்து இருக்குதுங்க. 10 இருந்து வேலைக்கு போறேன் நானு. அப்ப இருந்தே சேமிப்பனுங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நிலையத்துல பங்கெடுத்ததற்கு.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னோட தைரியத்திற்கு பின்னாடி என்னோட சேமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய தோழி ஒருத்தர் வந்து அழகாக சொன்னாங்க. தோழிகள் நீங்களும் பங்கெடுத்து உங்களோட தைரியம் கான்ஃபிடென்ஸ் வந்து இதில் இருக்கு எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் பாருங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக.
2: What would you do if what had to be done could only be done by you? Unnai pol orvan.

0: song.
1: பன்னிரெண்டு மணி 27 நிமிடமாயாச்சு. இணைந்திருக்கிறோம் இந்த வசந்த இளம் ஹலோ தோழி. கேட்ட இந்த பாடல் ஒலை போலொருவன் திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். கமல்ஹாசன் பிளாசி இவங்களுடைய பாடல் வரிகளில் ஸ்ருதி ஹாசன் பிளாசி பாடியது, இசை ஸ்ருதி ஹாசன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து யார் தங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில்

ஸ்ருதி ஹாசன் பிளாசி பாடியது, இசை ஸ்ருதி ஹாசன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து யார் தங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். வசந்த இளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தோழர். அடுத்ததாக தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய நாயக்கன் பாளையம்லேருந்து முத்துலக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து என்னுடைய பையன் வந்து ஒரு ரூபாய் ஒரு தொகையை வந்து எனக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து நான் சேமித்து வச்சுக்கிறேன். பேரங்களை பார்த்த உடனும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்கறது, அவங்க ஏதாவது பொருள் கேட்டாங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கறது. இதில் எனக்கு என்னுடைய பையனுக்கும் இடையில ஒரு சின்ன சண்டை கூட வரும். மற்றபடி சேமிக்கிறதுக்கு ஆசை இருக்குது. பேரம் பேத்தியை பார்த்தா ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல தோணுதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய வயதான காலங்களில் நமக்கான ஒரு கையிருப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் வந்துட்டு நம்முடைய தோழி முத்துலக்ஷ்மி இனி அதற்கான முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பன்னிரெண்டு மணி 28 நிமிடத்தில் வசந்த இளம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததான் நம்மளோட கருத்து பகிர்ந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் பொன்முடி நாகமணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து ஒரு சிறு தொழில் செய்து வரேன், கைத்தறி நெசவு தொழில். எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய கல்விக்கான தொகையை வங்கியில் சிறு சேமிப்பாக சேர்த்து வைத்து கல்லூரி படிப்பு வர வரைக்கும் வச்சுருக்கேன். வயதான காலத்திற்கு தேவையான சேமிப்பை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக யோசிக்கணும். வயதான காலம் தாண்டி நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு நமக்குன்னு ஒரு கண்டிப்பான இருப்பு தேவை.

அடுத்த பதிவு யார் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு படித்ததற்கு நன்றி அப்படின் இருக்காங்க. அடேங்கப்பா, கேரளாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ரைட்டு, இவங்க யார்? கீதா அண்ட் ஃபேமிலி அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னுடைய எனக்கு பின்னா இருக்கிற மகளுக்கானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கானது தேவைப்படுவது நம்முடைய சேமிப்பு. பெண்களுக்கு குறிப்பாக கண்டிப்பாக வந்து சேமிப்பு வேணும், கையில் இருப்பு வேணும். ஒரு ஒரு டிபெண்ட்டாக ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற உயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கான சேமிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த நினைப்பு வந்து ஓரங்கட்டிட்டு வர்ற சின்ன சின்ன ஒரு 100 ரூபா நமக்காக கிடைச்சாலும் 100 ரூபாயில் ஒரு 10 ரூபாயாவது நமக்கு சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து பெண்மணிகள் உங்களுக்கான வயதான காலத்தில் நீங்கள் செலவிடுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட சேமிப்பை திண்ணையிலேருந்து தொடங்கலாம். அதற்கான அறிவுரைகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பத்திரமா உங்களுடைய பிள்ளைகள்கிட்டே கேட்டிங்கன்னா அதுக்கான அறிவுரைகள் சரியாகவே கொடுப்பாங்க. ஸோ சிறு சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய வயதான காலத்திற்காக.

0: நேரம் 12:34 மேடம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். பாத்தீங்களா, நாங்க மல்டி ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி. அம்மா சொல்லுங்க, உங்களுடைய பெயர்?
1: விஜயலட்சுமி மேடம்.
0: சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவ கருத்து சொல்லுங்க
1: மேடம். சின்ன வயசுல எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு நகை நட்டால எதுவும் இல்ல மேடம். எங்க அப்பா வீட்டுல ஒரு கம்மல் போட்டாங்க.
0: சரிங்க.
1: அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்ப சண்டை புடிச்சு 3 பவுன் நகை போட்டாங்க. அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு 5 பவுன் நகை எடுத்து கொடுத்துருக்காங்க.
0: சரி, ஆனா நீங்க சேமிக்கிறீங்கல்ல?
1: ஆமாங்க மேடம், நாங்கெல்லாம் வச்சிருக்கிறோம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இனிப்பில இருந்ததற்கு. ஸோ வந்து சேமிச்சிருக்கேன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீதா குடும்பத்தூர் வந்து பாலக்காடு கேரளாலேருந்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக வந்து வங்கியில் நாங்கள் சேர்த்து வச்சிருந்த பணம் எங்களுடைய மகளுடைய திருமணத்திற்கு அங்கே வந்து செலவை வந்து ஈடுகிடுச்சு. வாழ்க்கையில் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பெண்கள் நிறைய விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதில் குறிப்பாக வயதான காலத்தில் என்ன மாதிரியான நிலைமையில் நம்ம இருப்போம், நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும், நம்மளுடைய உடல் நிலையானது எப்படி இருக்கும், நோய் இல்லாமல் இருக்குமா, நோயோடு இருக்குமா, அதற்கு செலவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. பட் அதையும் முன்னெடுத்து நம்ம யோசிக்கணும், அதற்கான சேமிப்பையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக். ஒருவேளை நீங்கள் சேர்க்கறக்கு ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. சேர்க்கறக்கு இன்னும் தொடங்கலாம் அப்படின்னா அதற்கு பத்தனதான நினைவு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். 12:36 வசந்தையில மெஹலோ தோழில நீந்திருந்தோம். தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புழுத்தலை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக்குழுக்களால் உருவாக்கிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 4:40 ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். தொடர்ந்து 5:20 சித்திரசெவானம் நச்சுனு 4 பாயிண்ட் எழுத்தாளர் நிழலி அவர்களுடன் நேரலை. தொடர்ந்து 7:25 ஏறுமூறு முழவர்களுக்கான அறிவிப்புகளை. தொடர்ந்து உணவு காடுகளின் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம்.

0: நேரம் 12:40 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக மக்கள்

0: நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ்

0: நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே கில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.

0: பூந்தின்ற நிகழ்ச்சி கேட்டீங்க. விடாமுயற்சி வேட்டையன் பிலிம்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

நேர்களுக்கான நினைவூட்டல் நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். தொடர்ந்து 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி

0: இதுவரை நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி அகில் தொடர்ந்து ஒரு மணிக்கு உங்களுக்காக மணி ஒன்று மலர் ஒன்று தொகுத்து வழங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் காத்திருக்கேன்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். நிலையத்தில் இரவு 1 மணி, இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. வழக்கம் போல உங்களுக்காக ஒரு ஆங்கில திரைப்படம் காத்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சில திரைப்படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்ததை எடுத்திருக்காங்களா, இல்ல அங்க நடக்கிறதா நம்ம வாழ்க்கையில நடக்குதா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. நம்ம பார்த்த தோழா திரைப்படம் தான் இதுவா, இல்ல இந்த திரைப்படம் தான் தோழா திரைப்படமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு திரைப்படம் தான் இது. பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதையானது இங்கிலாந்துல தொடங்குது. இங்கிலாந்துல தொடங்குற இந்த கதையில ஒரு பணக்காரர், தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு இளைஞர், இவர் உலகம் முழுக்க போய் சுற்றி பார்த்த ஸ்கை டைவிங், மோட்டார் பைக் சவாரி இப்படி நிறைய சாகசங்களால நிறைஞ்ச தன்னோட வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த ஒரு இளைஞர், இவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது என்ன அப்படிங்கறதா இந்த திரைப்படத்துடைய முதல் தொடக்கம். இந்த திரைப்படமானது மீ பிஃபோர் யூ, 2016 வெளிவந்த இந்த திரைப்படத்துல என்ன மாதிரியான கதைக்களம் இருக்கு, அந்த கதையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத கேட்டு மணி ஒன்று மலர் ஒன்று ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் ஜெய் அகேல்.

0: உடம்புல இருக்க செயல வந்து இழந்துறாரு. கழுத்துக்கு கீழே முழுமையாவே செயலந்துறாங்க. ஒரு சாலையை கடக்கிறாரு, அது மாலை நேரமா இருக்கு, மழை பெய்யற நேரமாவும் இருக்கு. சோ அப்படி மோட்டர் சைக்கிள் மோதி கடுமையான விபத்துல சிக்கிடுறாரு இவர. சோ அந்த டைம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த இவரால இப்படியே முடங்கி போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக்க முடியற ஒரு சூழல். அவர் எப்போதுமே கோவமா மனசோர்வோடு எனக்கு எதுக்கு இந்த லைஃப் அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய பாஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பப்ளியா ஹாப்பியான ஒரு லைஃபா இருந்திருக்கு. இதுக்கு இடையில தான் வந்துட்டு இவரை கவனிக்கிறதுக்காக ஒரு நபரை வந்து மெய்டை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அப்படி இதற்கிடையில லூயிசா கிளார்க் அவர் தான் வந்து வராங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, இளம் பெண், வேலையில சேர்றாங்க. தன்னுடைய வேலையை இழந்தது காரணத்தினால இந்த வேலையை செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற தேவையினால இவரை பாதுகாக்கிற பேம்பரிங் பண்ற ஒரு மெய்டா இவரோட சேர்ந்து இவரோட வீட்டுக்கு அப்பாயிண்ட் ஆகுறாங்க. சோ அங்க இருக்கிற வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சொல்ற ஹாயே பயங்கரமா இருக்கு. அவரோட முகத்துல காட்டுற ரியாக்ஷனும் லூயிசா வந்து கேட்குற ஹாயும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு நபரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மைல் மூலமாக நம்ம வெல்கமிங் பண்ணுவோம், இல்லை ஸ்மைல் மூலமாக ரிஜெக்ட் பண்ணுவோம். ரெண்டாவது பாயிண்ட் தான் இங்கே நடந்தது லூயிசாக்கு. லூயிசா வெல்ல பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் ஹாய் சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஒரு பாஸ்க்கு என்ன கிடைக்குமோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட். பட் அங்கே லூயிசாக்கு கிடைத்தது டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ தொடர்ந்து இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு லூயிசா நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. முதல்ல அங்கே இருக்க சூழலை அறிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. வில் ரொம்ப கடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் லூயிசா கிட்ட நடந்துக்கிறாங்க. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னே தெரியல. லூயிசாவும் தன்னுடைய செய்கைகளில் நிறைய நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. 1:09 இணைந்திருக்கிறோம். மணி அன்று மலர் ஒன்று, மீ பிஃபோர் யூ, 2016 வெளியான அழகான திரைப்படத்தை கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஒரு மணி 6 நிமிடம் மணி வந்து மலர் வந்து கேட்டுட்டு இருக்கோம். இப்படி கதை மீ பிஃபோர் யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. வில் ட்ரைனார் இவர் தான் வந்துட்டு அந்த பணக்கார தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு அழகான இளைஞர். பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அவருடைய மறந்த வாழ்க்கையை வந்து திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற நினைவிலேயே அவர் இருந்துட்டு இருக்காரு. ஒரு விபத்துல வந்து தன்னுடைய

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்ல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஒரு ஒரு நாளும் ஹாய் பாய் சொல்லி அந்த முரட்டத்தனமான முகமும் சிரிக்காத அந்த ஃபேஸையும் வந்துட்டு எப்படியாவது மாத்திரணும், அந்த ஃப்ரோன்ல இருந்து அழகான முகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது லூயிஸாவோட ஆசையா இருக்கு. ஒரு ஒரு நாளும் கலகலப்பான பேச்சு, வண்ணமான உடைகள், அதுக்கப்புறம் நகைச்சுவையான அவங்களுடைய குணம், இது எல்லாமே மெதுமெதுவா வில்லனோட மனதை மாற்ற தொடங்கிருச்சு. யாருக்குதான் இருக்காது ஆசை?

0: அட்டகத்தி பிலிமுக்காக பாடல் கேட்ட ரிஷம் பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியது. பாடலாசிரியர் கபிலன். நமது அகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: மணியன்று மலரன்று நிகழ்ச்சியில மீ பிஃபோர் யூ கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா லூயிஸா ஒரு ஒரு டைமும் தன்னுடைய நடவடிக்கைகள்னால அப்படியே வில்லோட மனசை மாத்திரணும் அப்படிங்கிற யோசனையில இருக்காங்க. அது ஒரு பக்கம் வீட்டு வேலைகள் செய்யறதும் அங்க இருக்க பாஸோட மனசுல இடம் பிடிக்கிறதுமா இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா வில்லோட மனசும் மாற ஆரம்பிக்குது. எப்ப பாரு வீட்லயே இருக்கீங்களே, வாங்க வெளியே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற லூயிஸாவுடைய அந்த செய்கைகள் வில்லுக்கு முதல்ல ஒரு மாதிரியான முகபாவனைகளை கொண்டு வந்தாலும் போக போக இசை நிகழ்ச்சி, பிறந்தநாள் விழா, குதிரை பந்தயம் இப்படி பல இடங்களுக்கு கொண்டு போறது வாழ்க்கையில ஏதோ மகிழ்ச்சியை திருப்பி உணர்ற மாதிரி ஒரு அனுபவம் வில்லுக்கு. லூயிஸாவுடைய இந்த சேட்டத்தனமான விஷயங்கள் எல்லாமே வில்லுக்கு முதல்ல பிடிக்க இருந்தாலும் லூயிஸாவோட ஹாய் பாய் சிரிப்பே வந்துட்டு வில்லோட முகத்துல ஒரு அழகான சிரிப்பை கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்த சிரிப்பு தான் திருப்பியே தன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஆசையை கொண்டு வந்து சேர்க்குது. இப்படி லூயிஸாவுடைய அழகான சிரிப்பு

எந்தெந்தும் புன்னகை ஃபிலிம்காக பாடல் கேட்டு வச்சோம். பாடலாசிரியர் தாமரை, ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் பாடியது, இசை ஹர்ஷராஜ். மீ பிஃபோர் யூ, அழகான திரைப்படம். இப்படி மணி அஞ்சு மலர் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். லூயிசா தன்னுடைய பயணத்திற்காக அல்லது தன்னுடைய வீட்டை காப்பாத்திற்காக பணம் தேவைப்படுது. ஆனா வில்லோட மனசுல இருக்க பாரத்தை காப்பாத்துறக்கு லூயியோட அழகான சிரிப்பு தேவைப்படுது. அப்படியே சிரிச்சு சிரிச்சு தன்னுடைய நிலைமையை மாத்திட்டே இருக்காங்க. அப்படி வில்லோட நிலைமையை மாற்றின லூயிசாவுக்கு ஒரு திடீர்னு அதிர்ச்சியான சம்பவம்.

காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூயிசா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட செய்கைகள்னாலையும் அவங்களோட ஹாப்பினஸ்னாலையும் வில்லுடைய முற்றிலுமான வாழ்க்கையை மாத்திட்டதான். ஆனா வாழ்க்கையில ஏற்கனவே வில் ஒரு முடிவெடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கையோட முடிவு தன்னோட தான், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறதான் வில்லோட ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கு. அது என்னவா இருக்கும், லூயிசா அது மாத்தினாங்களா இல்லையா?

கி பிலிம்காக கேட்டிருச்ச இந்த பாட்டு கேஜி ரஞ்சித் ஸ்ரேயா கௌஷல் பாடியது. பாடலாசிரியர் யுகபாரதி, இசை டி இமான். மீ பிஃபோர் யூ திரைப்படத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் லூயிசாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. லூயிசா தன்னுடைய செய்கைகளில் தன்னுடைய காதலை பரிமாறிக்கிறாங்க வில்கிட்ட. வில் அதனை ஏற்றுக்கவும் முடியல, லூயிசா சொன்ன அந்த காதலை மறுக்கவும் முடியல. ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது லூயிசாவுக்கு. வில் ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையை முடிவெடுத்திருக்காரு. சுவிட்சர்லாந்தில் இருக்க ஒரு மருத்துவ மையத்தில் அசிஸ்டன்ட் டயிங் மருத்துவ உதவியோட தன்னுடைய வாழ்க்கையை போதும் அப்படின்னு சொல்லி முடித்துக்கொள்கிற ஒரு திட்டத்தை அவர் ஆல்ரெடி அப்ளை பண்ணி தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு

சொல்லி முடித்துக் கொள்ற ஒரு திட்டத்தை அவர் ஆல்ரெடி அப்ளை பண்ணி தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லூயிசா தன்னோட மனதில் இருந்த அழகான காதலை வெளிப்படுத்துறாங்க வில் கிட்ட. வில்லுடைய முரட்டுத்தனமான குணம் லூயிசாவோட கலகலப்பான பேச்சு எப்படி மாத்துச்சோ, அப்படி லூயிசாவோட காதல் வில்லோட இந்த திட்டத்தை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில லூயிசா இருக்காங்க. ஆனா வில்லுக்கு அந்த மாற்றத்துல திட்டத்துல மாற்றக்கூடிய எந்த முடிவுமே மனதில் ஏற்படல. பல சந்தோஷமான அனுபவங்கள், பல அழகான தருணங்கள், மாற்றவே முடியாத, மறக்கவே முடியாத தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்த லூயிசாவுடைய அந்த அழகான நினைவுகளை வில் மறக்கவே இல்லை. இப்படி லூயிசாவுடைய நினைவுகளை மாற்ற விரும்பாத வில் தன்னுடைய மாற்றத்திலையும் முடிவிலையும் மாற்றம் எடுக்க விரும்பல. தொடர்ந்து பிலிம் எப்படி கொண்டு போறாங்க. 1:29 இணைந்திருக்கிறோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

மெட்ராஸ் பிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். பிரதீப் குமார் பாடின பாடல், பாடலாசிரியர் கபிலன். இசை சந்தோஷ் நாராயணன். தொடர்ந்து நம்மளுடைய மீ பிஃபோர் யூ பாடம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்படி ரெண்டு பேருடைய இந்த முடிவை வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருவருமே ஒன்றாக விடுமுறைக்காக மொரிஷியஸ் போகிறாங்க. அங்கே தான் வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க லூயிசா. லூயிசா வெளியுடன் தன்னுடைய காதலை ஏற்படுத்தினதும் மெட்ராஸ் படத்தில் கேட்ட எந்த பாடல் போல தான் எல்லா சூழலும் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தன்னோட முடிவிலிருந்து எந்த மாறுதலும் இல்லை அப்படிங்கிறது வில்லோட முடிவாக இருக்கு. லூயிசா கிட்ட கூற ஒரு டைலாக் வந்து பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே எப்பயுமே மனசில் நினைவில் வச்சிருக்க ஒரு டைலாக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ ஐ டூ பட் ஐ கான்ட் டூ திஸ். பேரண்ட்ஸ் லிவ்ஸ் ஹாவ் பிகம் கன்சியூம்ட் பை கேரிங் ஃபார் மீ and I can't be the man I want to be with you அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நான் மிகவும் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் வாழ்ந்த வாழ்க்கையும் இப்போது வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை, நான் இப்படியே வாழ விரும்பலை அப்படின்னு ஒரு அழகான தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார். லூயிஸோடைய மனதை இதை நொறுக்கிடுது. நிறைவில் வில் தனது முடிவை வந்து மாற்றுறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. சுவிட்சர்லாந்துக்கு போகிறாரு. லூயிசாவும் அவரோட குடும்பத்தாரோட கடைசி நேரத்தில் அவரோட கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வில் அமைதியா லூயிசாவுடைய வாழ்க்கையிலிருந்தே விடைபெறாரு. சில வாரங்களுக்கு பிறகு வில் எழுதிய ஒரு கடிதம் லூயிசாவுக்கு கிடைக்குது. அதில் அவர் லூயிசாவை தனது கனவுகளை நிறைவேற்றும்படி ஊக்குக்கிறாரு. மேலும் தன்னோட சொத்துல இருந்து ஒரு தொகையுடைய, அதாவது ஒரு தொகை பணத்தை வந்து அவளுக்காக அவங்கள வீட்டுக்காகவும் வந்துட்டு எழுதி வைக்கிறாரு. நிறைவில் பார்த்தோம் அப்படின்னா, லூயிசா பாரிஸில் இருக்க ஒரு சின்ன கஃபேல உட்காந்து அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. வில் சொன்ன மாதிரி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு முடிவு செய்கிறாரு. வாழ்க்கையுடைய யதார்த்தம், வாழ்க்கையோட மதிப்பு, தனிநபருடைய சுதந்திரம், காதல், தியாகம் மற்றும் சிலருடைய மனநிலை, ஒருவருடைய முடிவு, இதில் இருக்க ஆழ கருத்துக்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பேசுறதா மீ பிஃபோர் யூ.

கடிதத்தில் எழுதியிருந்த இந்த வாக்கியம் மீ பிஃபோர் யூ உடைய இறுதி வாக்கியமாக இருந்தாலும், நம்மளோட லைஃப்பில் இந்த வாக்கியம் லெட் இட் கோ அப்படிங்கிற இன்னொரு சென்டென்ஸையும் சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. கடிதத்தை பிரித்த உடனே லூயிசாவுக்கு காத்திருந்த வரிகள் ஜஸ்ட் லிவ் வெல், ஜஸ்ட் லிவ், லவ் வில் அப்படின்னு சொல்கிற மீ பிஃபோர் யூ அப்படிங்கிற அந்த படத்துடைய நிறைவு பகுதி அப்படிங்கிறது. நம்ம எப்பயுமே ஒரு ஃபிலிம் பார்த்து முடித்தோடனே ஒரு மன திருப்தி இருக்கும். ஆனால் வாழ்க்கை பயணம் முயற்சி உணர்ச்சி மிக்கதாகவும் தொடர்ந்து அதை பயணிக்கிறதுக்கு நமக்கு திறன் வேணும் அப்படிங்கிறதையும், ஒரு சில காதல்கள் ஒன்றா சேர்ந்து வாழலைனாலும் வாழ்க்கையை மாற்றிட்டு செல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வில் அண்ட் லூயிசாவுடைய காதலுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும் இந்த திரைப்படத்தில். அதாவது இந்த படம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு பிறகும் மனதில் ரொம்ப நாளுக்கு அடடா சேர்ந்திருக்கலாமே, அடடா சேர்ந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கும். பீப்புள் சாய்ஸ் அவார்டு 2017 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேவரட் ரொமாட்டிக் மூவிக்கான வெற்றி திரைப்படமாக மீ பிஃபோர் யூ கிடைச்சிது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நிறைய அதற்கான முக்கியமான அவார்ட்ஸ் வந்து பரிந்துரைக்கப்பட்டுச்சு. இதோடைய இசையும் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றுச்சு. சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, சுமார் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் உலக அளவில் 200 மில்லியன் டாலருக்கு அதிகமாக வசூல் செய்து வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. விருதுகளை விட ரசிகர்களுடைய இதயத்தில் இடம் பிடித்த இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மாற்றவே முடியாத ஒன்று மீ பிஃபோர் யூ. காதல், வலி, தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்லி விடைபெறுற இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரே படத்தில் கொண்டு வந்து உணர வச்ச திரைப்படம் தான் மீ பிஃபோர் யூ.

ரசனை, காதல், அழகு, சிநேகம் இப்படின்னு நிறைய வார்த்தைகளை அடுக்கிட்டே போகலாம். அன்பு, அன்புக்கு எல்லை இல்லை. அதை வந்து நம்ம நிகழ்விடத்துக்கு கொண்டு வரணும்னா புன்னகை தான் அதற்கான முதல் முயற்சி அப்படிங்கிறது லூயிஸா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். மீ பிஃபோர் யூ திரைப்படத்துல இருந்து. இன்னைக்கு ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM மணி அன்று மலர்ந்த நிகழ்ச்சியில மீ பிஃபோர் யூ திரைப்படத்துடைய அழகான கதைக்களத்தை கேட்டு ரசிச்சோம். இதுவரையில் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகேல்.

நேர்களே, இன்று மாலை 5-2 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் நச்சினன் 4 எழுத்தாளர் நிழலி அவர்களுடன் நேர்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம்

0: பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டுமென்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்துல அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலா அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள்

0: மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: அரியலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்றுமுன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
5: நேரம் 1:55. இனி கேட்கலாம் சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை. கோவை பொறுத்த மட்டும் இன்னைக்கான வானிலை 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூரில் பார்த்தோம் அப்படின்னா 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. ஈரோட்டிலையும் அதே போல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு. 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். நேர்கள் கேட்டது சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை.

0: United States, Canada and Mexico. The three host nations qualified automatically, while 45 teams earned their places through a demanding two-year qualification journey. The competition features 12 groups of four teams each. The top two teams from every group, along with the eight best third-place teams, will advance to the round of 32. This expands the knockout stage to 32 teams for the first time in tournament history. The grand final is scheduled for 19th of July, promising a thrilling conclusion to football's greatest celebration. This World Cup is also expected to be one of the most challenging in history, with teams facing demanding conditions across three countries, including long travel distances, varying climates, different altitudes, and shifting time zones. Over the decades, only eight nations have lifted the FIFA World Cup trophy: Brazil, Italy, Germany, Spain, Argentina, England, France, and Uruguay, the inaugural champions. Among the most unfortunate sides in World Cup history remain the Netherlands, who have reached three finals but are yet to win the title despite producing generations of world-class talent. From history to high stakes, from legends to new challengers, the stage is set for football's ultimate battle. Shagun Chopra from Sports Desk.
1: And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi stresses collective efforts of centre and states key to realising Vikasit Bharat vision, chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav inaugurates 20 kilowatt FM transmitter in Rajasthan's Jaisalmer. Centre waives excise duty on certain variants of ethanol blended petrol. First Made in India Airbus C-295 aircraft completes maiden test flight from Vadodara. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நமது மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு பிரசவம் அப்படின்னா அது ஒரு மறுபிறவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரசவம் எல்லாம் வீட்டில் பார்த்துக்குவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நிறைய வசதிகள் இருக்காது. என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் சிரமப்பட்டு பிரசவிக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அது அம்மாக்கும் குழந்தைக்கும் நிறைய பாதிப்பையும் ஏற்படுத்துகிற சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த காலகட்டங்களில் நிறைய வசதிகள் வந்தாச்சு. பிரசவம்னாலும் சரி, அதில் வர என்ன மாதிரி சிக்கல்கள்னாலும் சரி, அதை சரி பண்ணிக்க வாய்ப்புகள் அதிகமாயிருச்சு இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்காகத்தான் நம்ம இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் 2017 டிசம்பர் மாதம் 11 லட்சியா திட்டம், அதாவது மகப்பேறு பிரசவ அறை தர மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா, தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்திய மருத்துவமனைகள்ல பிரசவ விகிதம் 2005-2006 38.7% இருந்தது. அதுவே 2015-2016 78.9% அதிகரிச்சது. 2019-2021 கணக்கெடுப்பின்படி 88.6% அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி மருத்துவமனைகள்ல பிரசவம் அதிகரிப்பதனால தாய் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தா, தாய் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் நோயுற்ற தன்மை மற்றும் இறப்பு விகிதத்தை குறைத்தல், பிரசவத்தின் போதும் பிரசவத்திற்கு பிந்தைய காலத்திலும் பராமரிப்பின் தரத்தை மேம்படுத்துதல், பயனாளிகளின் திருப்தி, நேர்மையான பிரசவ அனுபவம் இவற்றையெல்லாம் மேம்படுத்தி பொது சுகாதார வசதிகளுக்கு செல்லும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் மரியாதைக்குரிய மகப்பேறு பராமரிப்பு கொடுக்கறது. சரியா? இதுல பொது சுகாதார நிறுவனங்கள்ல உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் இத்திட்டம் பயனளிக்கும். இந்த திட்டம் பிரசவ அறை, மகப்பேறு அறுவை சிகிச்சை அரங்கம், மகப்பேறியல் தீவிர சிகிச்சை பிரிவு, உயர் சார்பு பிரிவு, இப்படி நிறைய விஷயங்கள்ல பராமரிப்போட தரத்தை உயர்த்துறதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம்.

0: இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, லக்ஷயா திட்டம் பிரசவாறை மற்றும் மகப்பேறு மருத்துவமனைகளின் பராமரிப்பின் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை மேம்படுத்துதல், அத்தியாவசிய உபகரணங்களில் கிடைக்கும் தன்மையை உறுதி செய்தல், போதுமான மனித வளங்களை வழங்குதல், சுகாதார பணியாளர்களின் திறன் மேம்பாடு மற்றும் பிரசவ அறையில் தரமான செயல்முறைகளை மேம்படுத்துதல் போன்ற பன்முக உத்திகளை ஏற்படுத்திக் கொள்ளுது இந்த திட்டம். விரைவான தலையீடுகளை செயல்படுத்துதல், பயிற்சிகள், வழிகாட்டுதல், மதிப்புரைகள் இவையெல்லாம் இந்த திட்டத்தில் அடங்கும். திறன் அடிப்படையிலான பயிற்சி மற்றும் பிரசவ அறையின் தரமான செயல்முறைகளை மேம்படுத்துறது இத்திட்டத்தின் முக்கிய அம்சம். மகப்பேறியல் துறையில் தீவிர சிகிச்சை முறையை வலுப்படுத்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டத்தின் பிரத்யேக மகப்பேறியல் ICUக்கள் மற்றும் மாவட்ட மருத்துவமனையில் மகப்பேறியல் HDUக்கள் லக்ஷயா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட நிலையான வழிகாட்டுதலின்படி லேபர் அறை மற்றும் மகப்பேறு அறுவை சிகிச்சை அரங்கம் அமைப்பை சீரமைத்தல், மறுசீரமைப்பு இதெல்லாம் இந்த திட்டத்துல அடங்குது. உயிர்காக்கும் முக்கியமான பராமரிப்பு உயர் மையங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு சிக்கல்களை நிர்வகிப்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் அதை சரி செய்வதற்கும் மருத்துவ நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை இத்திட்டம் உறுதி செய்கிறது. இத்திட்டத்துல தாய்மார்கள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சுகாதார பராமரிப்பு சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்கான புதிய கண்டுபிடிப்புகளும் இருக்கு. பயனாளிகள் அதிகரித்த திருப்தி மற்றும் நேர்மையான பிரசவ அனுபவம், பொது சுகாதார வசதிகளின் பயனாளர்களிடமிருந்து சேவைகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது. அனைத்து சுகாதார வசதிகளுக்கும் லக்ஷயா திட்டம் சான்றிதழ் வழங்குது. முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றத்தை பராமரித்து அந்த வசதியை துரிதப்படுத்தி தாய் சேய் நல பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் இறப்பு விகிதத்தை குறைத்து இத்திட்டத்தின் மூலம் நாம் பயனடையலாமே. தினமும் இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு லக்ஷயா மகப்பேறு பிரசவ அறை தர மேம்பாட்டு திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம். நாளைக்கும் இதே நேரத்துல வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் பெண்மணி அவள் கண்மணி படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி, பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: நேரம் 2:30.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுய உதவி குழுக்கள் மூலமா தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது, அவங்களோட பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதோட மட்டும் இல்லாம சமூக வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்குது. இந்த முறைகளை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமா, நிதி மற்றும் கடன் வசதிகள் மூலமா, சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது மூலமா, அரசு திட்டங்கள் மூலமாகவும் அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்படி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வர நம்ம பொள்ளாச்சி வட்டாரத்தை சேர்ந்த சின்னாம்பாளையம் கிராம மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கங்க. வணக்கம் மேடம். என் பேர் வந்து உஷா தேவி. எனக்கு வந்து நேட்டிவ் வந்து புதுக்கோடி டிஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு நான் மேரேஜ் பண்ணி வந்தது 2010 இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா டயத்தில் தான் வேலை கிடைக்காம இருக்கும்போது அந்த இதில் வந்து இதில் உள்ளே வந்தேன். அப்போ வரும்போது நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தின்ற விஷயம் வந்து இருக்காது. பட் இதில் வந்து வந்ததுக்கு பிறகு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சேலரி கம்மி இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு ஆத்ம திருப்தி இதில் இருக்குது. அதனால தான் இப்போ 2020 வந்து ஜாயின் பண்ணேன். 2026 முடிஞ்சிருச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷமுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே வந்து என்ட்ரு ஆகும்போது மகளிர் திட்டம் மூலமாக ஒரு என்னென்னா யார் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த சர்வேயில் வந்து டோட்டலாக ஒவ்வொரு நான் வரும்போது ஒரு 36 குழு இருந்தது. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, டார்கெட் கொடுப்பாங்க, இத்தனை குழு வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் முதியோர் குழுன்றது ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து முதியோர் குழுவே வந்து 5 குழு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டைமிங்கில் 2021 பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் குழு வந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் குழு வந்து 2 குழு இருக்குது. மற்ற குழுலெல்லாம் வந்து மினிமம் வந்து 12-20 பேர் வந்து இருப்பாங்க. இந்த மாற்றுத்திறனாளி குழு முதியோர் குழுக்கெல்லாம் வந்து மினிமம் 6 பேர் இருந்தாலே போதுமானது. அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நம்ம வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். அது எப்படி வருதுன்னா மகளிர் திட்டம்லேருந்து எங்களுக்கு என்னென்னலாம் வந்து சலுகைகள் அவங்களுக்கு சொல்கிறாங்களோ எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கீமும் இதில் தான் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். யார் யார் என்னென்ன தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இல்லை எங்களுக்கு தொழிலே தெரியாது, எங்களுக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்கில் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஸ்கில் ட்ரைனிங் வேணுமோ நாங்கள் சொல்லும் போது எந்த இடத்துல அவங்க வந்து போக முடிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துல போய் 35 பேர் பேட்சை அங்கே வந்து பண்ணி கற்றுட்டு அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி ட்ரைனராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னா என்னோட இது என்னென்னா இப்போ 20 லேக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதாவது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்களோட சேமிப்பு எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து 8 மடங்கு வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 20 லட்சம் வந்து வரைக்கும் ஒரு குழுவுக்குன்றப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு 60,000 தான் ஸ்டார்டிங்கில் வாங்கினாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஒரு ஆளுக்கே வந்து 2 லட்சம் ரூபா வந்து வருது. இப்போ வந்து ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் நாங்கள் வந்து போய் பார்ப்போம் எந்தெந்த குழுவில் என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. லோகோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது.

இவங்களோட எல்லா தரவுகளையும் நாங்கள் எடுத்து அதில் வந்து ஆன்லைனில் நாங்கள் போடுவோம். அவங்களுக்கு தேவையான தொழில் அப்படின்றப்போ மூணு தொழில், அதாவது முதல் தொழில், இரண்டாம் தொழில், மூன்றாம் தொழில். இந்த ஆப்பில் வந்து கேட்கக்கூடிய விஷயம், ஒரு ஒரு நபர் வந்து மூணு தொழில் பண்ணலாம், அதே மாதிரி குரூப்பாக சேர்ந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் அவங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியுன்ற விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 15,000 ரூபா தான் ஒரு ஆள் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மைக்ரோ கிரெடிட் பிளானில் வந்து போடும்போது அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, மற்ற வீட்டுக்கான தேவைகள் எவ்வளோ, ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, விடோ கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். அப்போது நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நம்ம யோசிச்சு யோசிச்சு செய்யும் போது, சரி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு திட்டங்கள் கொடுக்குறாங்க, நம்ம இப்படி வந்து கொஞ்சம் யார் பண்ணாத விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2023 கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு, பட் அது வந்து கரெக்டான பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கலை. பட் இப்போ வந்து அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கணுன்றதுக்கு எல்லா சான்ஸுமே வந்து ஒரு கைக்கூடி வந்துட்டுருக்கு. முன்னாடி வந்து குழுக்களுக்கு மட்டும்தான் வந்து லோனு, லோன் ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்களா, அவங்க 15,000 வாங்கினாங்கன்னா 5,000 போக மீதி 10,000 அவங்க செலவுக்கு போக 5,000 கட்டிகிட்ருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பெண்களை வந்து உமன் ஆண்டர்பிரினராக, தொழில் முனைவோராக கொண்டு வரணுன்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலையும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்கள ஒவ்வொருத்தவங்களையும், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வெளியில் கொண்டு வரணும், எல்லா மகளிரையும் தன்னிச்சையாக செயல்படுத்தணும், அவங்களோட சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸையும் முன்னேற்றணும், அவங்களோட ஃபேமிலியும் முன்னேற்றணும், அவங்களும் ஒரு பெரிய என்னாலே முடியுன்ற ஒரு தைரியத்தை கொண்டு வரணும். அப்போ வந்து அந்த மாதிரி ரொம்ப வெளியிலே வராமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களையும் இந்த குழு வந்து இணைச்சு கொண்டு வர முடியுது. பயந்துகிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து வர்றாங்க. அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து மகளிர் திட்டம் மூலமாக கொடுக்கறது எல்லாமே நாங்கள் செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில குழுக்கள், இப்போ 48 குழு இருக்குது சின்னாம்பாளையம் பஞ்சாயத்தில், 48 குழு இருக்குது, 48 குழுவிலையும் 48 ஆக்டிவிட்டி பண்ணணும். பண்ணினா தான் அவங்க அதன் மூலமாக, இப்போ 3 லட்சரூபா வருதுன்னா எப்படி அவங்க ரீபேமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 2 லட்சரூபா வாங்குறாங்கன்னா 4,600 ரூபா மாதம் வந்து அவங்களோட ரீபேமெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் அவங்க சேவிங்ஸ் கட்டணும், அவங்களோட தேவைகள், அவங்க வீட்டோட தேவைகளுக்கு இவங்க தான் எல்லாமே சப்போர்ட்டிவாக பேக்ரவுண்டாக இருக்கிறாங்க. அது பிஎல்எஃப் லோனாக இருந்தாலும் சரி, பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இது அடுத்தபடியாக நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களும் சில பேர்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியல, ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அவங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம், வெறும் லோன் மட்டும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் அப்படின்னா அவங்களால வந்து போய் விற்க முடியாது, போய் வெளியில் போய் விற்க முடியாது. அப்போது நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோன்னா, அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு என்னென்னலாம் வந்து அவங்க தொழில் பண்ணுறாங்களோ வெளியில் போய் அவங்களோட ஒவ்வொரு நபர்களுக்கும் A to Z எல்லாமே வந்து வெளியில் போய் தான் வாங்குறாங்க. அந்த வெளியில் போய் வாங்காமல் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே அந்த பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அவங்களுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்போ அது ஒரு என்ஹான்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு கொண்டு வர முடியும். எங்களால் கம்யூனிட்டி கேடர்ஸ் எங்களால் அது கொண்டு வர முடியும். பட் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி வெளியில் வாங்குற காஸ்ட்டை விட நம்ம வந்து குவாலிட்டியாகவும் நல்லா விதமாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம், வெளியில் போய் வாங்காதீங்க, இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவங்களுக்கான பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு நாங்கள் எங்கள் பேச்சு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போது எல்லாத்தோட வாழ்வாதாரமும் இதனால் முன்னேற்றப்படுது. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, ஒரு கார்பெண்டராக இருக்காங்களா இல்லை பெயிண்டராக இருக்காங்களா, அப்போ இவங்களுக்குள்ளே நீங்கள் பெயிண்டர் வேணுமா, இவங்கள்ட்ட இவங்க இருக்காங்க, இவங்க மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க, அவங்க இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் அந்த ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்லி வச்சுருக்கோம். இப்போ தொழிலில் வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க, அதை வந்து சேல் பண்ணணும் அப்படின்றதுல சில பேர் வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்காகி நிற்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் என்ன தைரியம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதை உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அது A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே எங்களால் அது வந்து கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் மகளிர் திட்டம் மூலமாக வந்து ஸ்டால் போட்டு அங்கே கொண்டு போய் இங்கே உள்ள மக்கள் கொண்டு போய் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சில இதாக சேலாகும். அது நம்மளுக்குள்ளே இருக்கிற இடத்துலையே வந்து நல்லா சேல் பண்ணோம்னா இது பெரிய அளவில் ஒரு பெரிய பிராண்டாக வந்து எங்களால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் சரி, ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கிறதுனால இந்த வேலையை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணி செஞ்சிட்ருக்குறோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. என் பேர் மசூதா. நாங்கள் பொள்ளாச்சி தான். நாங்கள் வந்து 10-25 வருஷமாக இந்த தொழில் சாரீஸு கவரிங் பிஸ்னஸ் பண்ணுறோம். எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஸ்டாஃப்களுக்கு, ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஆனால் எங்கள் பிஸ்னஸ் ஆண்டவன் புண்ணியத்தை நல்லபடியாக போயிட்டுருக்குது. நாங்கள் எங்களுக்கு இந்த குழு மூலம் ரொம்ப எங்களுக்கு உபயோகமாக இருக்குது. PLF-லையும் அவங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, பணம் காசு அதையும் நாங்கள் வாங்குகிறோம். மாதமானால் தவறாமல் நாங்கள் அந்த பணத்தை கட்டுறோம். குழுலேயும் அப்படித்தான், எங்கள் மகளிர் குழுலேயும் நாங்கள் அந்த லோனுகளை எடுத்து தான் நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் பணங்க போடுறோம், செய்கிறோம். எல்லாம் பண்ணி போட்டு நாங்கள் எல்லாமே நல்லபடியாக செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் குழு பேர் கங்கை மகளிர் சுய உதவி குழு. எங்கள் குழுவில் 12 பேர் இருக்கிறோம். 12 பேரும் எல்லாருமே எங்கள் குழுவில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லைங்க. எல்லாருமே கரெக்டாக பணம் எடுப்போம், கரெக்டாக பணம் கட்டுவோம். எங்கள் குழு தலைவியும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்களும் பக்கபலமாக இருப்போம். நாங்கள் வந்து துணை தலைவிகளாக இருக்கிறோம். அதனால் நாங்களும் பக்கபலமாக அவங்களுக்கு நிற்போம். அதனால் எங்கள் குழுவில் பொறுத்த அளவு எந்த சிக்கலோ, எந்த ஒரு ஆளுகளோட மாற்றமோ எதுவுமே இல்லை. எல்லாருமே நல்லபடியாக நல்ல குழுவை நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் எங்களுக்கு உஷா அளவும் எங்களுக்கு அப்பத்துக்கப்போ இன்ட்ரெட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு. அதனால் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் குழுவை வந்து நல்லபடியாக நடத்திட்டுருக்கிறோம். எங்கள் குழு ஆரம்பித்து 15-20 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. எங்கள் குழுவை பொறுத்தளவு நாங்கள் பேங்க் லோன் வாங்கியிருக்கிறோம். இதோட 4-5 லோன் நாங்கள் வாங்கியாச்சு. அந்த 5 லோனும் நாங்கள் அந்த டேட்னா 10-10ஆம் தேதி டான்னு கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை கட்டிடுவோம். அதுக்கு வேண்டியே அவங்க எங்களையும் கூப்பிட்டு பணம் கொடு, வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் இருக்கிற 12 பேருமே மந்த்லி பேமெண்ட் 10ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக கொண்டு வந்து அவங்க எல்லோரும் பணம் ஒப்படைச்சி 9ஆம் தேதி 8ஆம் தேதியே பணத்தை ஒப்படைச்சிருவாங்க. நாங்கள் 10ஆம் தேதி கொண்டு போய் பேங்க்குக்கு பணத்தை கட்டிடுவோம். அதனால் எந்த ஒரு இதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எங்கள் குழு பொறுத்தளவு எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கட்டிகிட்ருக்கும்போது மந்த்லி 50 தான் பண்ணிட்டு இருந்தோம். வாரத்துக்கு 50 ரூபீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 100 பண்ணணும். இப்போ வந்து மந்த்லி பேமெண்ட்டாக மந்த்லி தான் குழு ஆரம்பிக்கிறோம். மந்த்லிக்கு 500 ரூபீஸ் போட்டு நாங்கள் இப்போ பிக்கப் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எங்கள் இதில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு 60,000 ரூபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் சேமிப்பு இருக்குது. அதனால் நாங்கள் அந்த குழுவிலேருந்து நாங்களே எங்களுக்கு பணத்தை கடனாக நாங்கள் எடுத்து நாங்கள் கட்டிட்டு வர்றோம். அது எங்களுக்கு 50-50 பைசா வட்டியில் தான் அவங்களும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வட்டியும் அப்படித்தான், ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒட்டி வட்டியை வர்றதை நாங்கள் இதாக பிரித்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுவோம். இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஏழ்மை இதில் தான் நாங்கள் பண்ணினோம். அதுக்கப்புறம் இந்த குழுக்கள்லாம் வரப்போய் தான் எங்களுக்கு வெளியிலையும் நாங்கள் இந்த மகளிர் குழு, PLF இப்படியெல்லாம் வாங்கி உள்ளோடு போட்டு போட்டு தீபாவளி வந்துடும். தீபாவளி வந்துச்சுன்னா எங்களுக்கு சரக்கு பணம் ஜாஸ்தி வேணும். அப்போ எங்களுக்கு PLF உதவி பண்ணுறாங்க, மகளிர் குழு உதவி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் வாங்கி போட்டு தான் நாங்களும் ஸ்டாஃப் எல்லாம் சாரீஸு கவரிங் எல்லாமே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் எங்கள் பிஸ்னஸும் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து தனியாக சேமித்து வைக்கணும்னா ஒரு வீடுன்னு இருக்கும்போது தனியாக சேமித்து வைக்க முடியாது. ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒரு செலவு வந்துடும். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு ஆஸ்பத்திரி செலவு, ஒரு வீட்டு செலவு, ஏதோ ஒரு சொந்தம் பந்த செலவு வந்துடுது. அதனால் எடுத்து வைக்க முடியும். இதுனா நம்ம கொடுக்கணும், அவங்க அவங்களுக்கு அந்தந்த டைமுக்கு கொடுக்கணும்னு நம்ம டான்னு கொண்டு போய் அவங்க அவங்களுக்கு பணத்தை ஒப்படைச்சிட்றோம். அது வந்து இதுதான் நமக்கு வந்து இதாக இருக்குது. வீட்டில் எடுத்து வச்சு சேமித்து பண்ணணுன்னா அது முடியவே செய்யாது, யாராலையுமே முடியாது. சேமித்து வைக்கலான்னு நினைப்போம், ஆனால் சேமித்து வைக்கவெல்லாம் முடியாது. இப்படி

0: பொருள்கள் இருந்தால் நம்ம கட்டணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த டைமுக்கு அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிடணுங்கிறது நமக்கு ஒரு பயம் இருக்கும் மனசில். அதனால் நம்ம அவங்களுக்கு எடுத்து வச்சு கொடுப்போம். வீட்டில் பணம் சேர்த்தி வைக்கிறதெல்லாம் நம்மளால முடியாது, இனி அடுத்தவங்க எப்படின்னு அதை பற்றி எனக்கு தெரியாது. எல்லாருமே நான் சொல்கிறேன், எல்லா குழுகள்னா குழு வாங்குகிறோம், செய்கிறோம், பிடிக்கிறோம், அதை வாங்கி நம்ம நல்லபடியாக அதை திருப்பி கட்டி அவங்கக்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுத்தால் தான் நம்ம குழுவில் நம்மளுக்கும் அவங்க நம்பிக்கை வரும், அவங்களும் நம்மளை நம்பி பணம் கொடுப்பாங்க. தொழிலும் அப்படி தான், நாணயமாக செய்யணும். நம்ம எந்த ஒருமே பொய் பெரட்டு இல்லாமல் நான் நாணயமாக செஞ்சோம்னா ஆண்டவன் கண்டிப்பாக நமக்கு முன்னுக்கு வர வைப்பான்.
1: வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் சின்னாம்பாளையம் பஞ்சாயத்து பிஆர் நகர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கேன், ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2021 நாங்கள் இந்த குழுவில் சேர்ந்தோம். எங்களுடைய குழு பேர் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக எங்கள் பஞ்சாயத்தில் எங்கள் குழுக்கு வந்து பாலாஜி சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 6 மெம்பர்ஸும் எங்களை பகுதியை சுற்றி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இப்போது எங்கள் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு, அதாவது ஆடு வளர்ப்பு, அந்த இது வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலிமா வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைங்கிற முன்னெடுப்பை எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மொத வந்து நாங்கள் லோன் வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஆடு வந்து டெய்லி குட்டி போட அந்த ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க குட்டி போடும். அது இல்லாமல் அதனுடைய அது அந்த பாலுக்காக மருத்துவ குணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்திக்குவாங்க. அது மூலிமா எங்களுக்கு சின்ன வருமானம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய போடுற கழிவுகள், அந்த புழுக்கை, ஆட்டு புழுக்கை வந்து நிறைய அந்த பூச்செடிகள் வளர்த்துறவங்கெல்லாம் வந்து வீடு தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆடு குட்டி அது வந்து கெடா குட்டின்னா அது ஒரு நல்ல ரேட்டுக்கெல்லாம் போகுதுங்க. வீடு புண்ணியரிஜன், அப்புறம் வேறு கும்பாபிஷேகங்கள், இந்த மாதிரி கோயில்களுக்கு வளத வேணுங்கிறவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட தொழிலை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இது ஆடு வளர்ப்பு தேர்வு பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சின்னதாக தான் இருக்குது. சின்னதுலேருந்தே நம்ம வந்து அதை பழக்கப்படுத்திக்கிட்டோமா அப்படின்னா அது நம்மளுடைய சத்தம் கேட்டால் அது எங்கே இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒரு மனிதர்கள் மாதிரி அது இயல்பாகவே எல்லாத்துக்கூடி பழகுங்க. அந்த ஆடு வளர்ப்பது ஏன் இது பண்ணுறேன்னா அந்த ஆடு வந்து யாரையும் கடிக்காது. இதே நாய் வளர்த்தினோம்னா அது கடிக்கும், கோழி வளர்த்தினோம்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று ஒன்றுக்கு முடியாமல் போச்சுன்னா அத்தனையுமே வேஸ்ட்டாக போயிருங்க. அந்த ஆடு வந்து அப்படி இல்லைங்க, இருக்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அது வாழ்ந்துக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் அதுக்கு மேய்க்கிற நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவுங்க. அதுக்காக வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்ம நேரம் எல்லா வேலையும் முடிச்சு போட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேவைங்கிற தண்ணி எல்லாம் வந்து தனித்தனியாக கொண்டு போய் நம்ம வைக்கணுங்கிறது இல்லைங்க. அது இயல்பாக கிடைக்கிற இடத்துலையே தண்ணி குடிச்சிக்கும். அது வந்து அடுத்தவங்களோட இதில் வந்து அவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறனால யாரும் வந்து தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. பெரிய மாடு மாதிரி யாராவது போய் முட்டிடும் அப்படின்னுலாம் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. ஒன்றே ஒன்று இந்த கெடா மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக கை தாங்களாக பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது ஒரே ஒரு கெடா இருக்கிறத மட்டும் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணுங்க, அது மட்டும் வச்சுக்கிட்டால் போதுங்க. அப்புறம் அது குழந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் இயல்பாகவே பழகிருங்க. பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க வரைக்கும் அதை ஈஸியாக பிடிச்சி கட்டுறதும் ஈஸிங்க. பெரிய மாடோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஏமாந்தால் காலை மிதிச்சதுன்னா கால் எலும்பெல்லாம் கூட உடஞ்சிரும். கொம்பு இருக்கிறதுனால அது முட்டுச்சுன்னா அது பெரிய மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்துங்க. ஆனால் அந்த ஆடு வளர்ப்பை வந்து அந்த மாதிரி அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரிங்க, நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரிங்க. இது நம்ம சுயோதவி குழு மூலமாக நம்ம சொல்கிறது ஒன்றே ஒரு இதுதானுங்க. எப்போவுமே வந்து முதல் போட்டு செய்கிறதுக்கு அரசு வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமுங்க. அது எல்லா தொழில் செய்கிறதுக்கும் அது உபயோகமாக பண்ணுங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தானுங்க, எந்த நம்பிக்கையில் நம்ம அதை வாங்குகிறோமோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறையா நேரத்தை கொடுத்து நம்ம வந்து அந்த உழைப்புங்கிறத வந்து முழுமையாக கொடுக்கும்போது அதுக்குண்டான நல்ல மகசூல் எல்லா தொழிலையுமே கிடைக்குமுங்க. அதை வச்சு நம்ம மட்டும் நல்லா இருக்க போகிறது இல்லைங்க. ஒரு தொழில் செஞ்சோம்னா அதில் வந்து லாபம் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறது குறைவாக கிடைக்கிறது நம்மளுடைய உழைப்பை பொறுத்து தானுங்க. எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் கூட நம்ம ஒரு தொழிலை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு தொழிலுக்கு உண்டான அந்த உழைப்பு அந்த நேரத்தை வந்து முழுமையாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைங்கிற ஒரு திருப்தியான ஒரு தொகை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குமுங்க. இதில் வந்து

வந்து நம்ம பயனடைஞ்சு நம்மளும் அதை வந்து அந்த கவர்மெண்ட் நமக்காக கொடுத்த அந்த சுயஉதவி குழு மூலமாக கொடுத்த அந்த பணத்தை வந்து நம்ம வந்து வட்டியோட ஒரு சின்ன வட்டியோட நம்ம அதை திருப்பி கட்டும்போது என்ன ஆகுதுன்னா அரசுக்கு அது பிரயோஜனமாகிடுது இருக்குது. அது மூலமாக இந்த சுயஉதவி மூலிமா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த நல்லா இறைச்சிக்காகலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த இறைச்சி எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதில்ல, பொதுமக்களும் நல்லா இருக்கிறதுக்கான முயற்சியில் தான் இது வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாருமே சேர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க. நிறைவாக சொல்லணுன்னா யாருக்கும் யாரும் இல்லை அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அரசு சொல்கிறத கேட்டு அதன் மூலிமா வந்து நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை வந்து பெரிய வாய்ப்பாக நினச்சி பயன்படுத்திக்கணும். ஏனோ தானோன்னு ஏதோ அரசு எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது, அதுக்கு வந்து விளம்பரங்களோ கவர்ச்சிகரமான திட்டங்களோ எதையுமே வந்து அரசு வந்து ஒரு சமூக நல்ல எண்ணத்தில் தான் வந்து அதை வெளிப்படுத்துதுங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான தொகை கிடைக்கும், வீட்டில் உட்காந்துட்டே நமக்கு வந்து நிறையா வெகுமதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு விளம்பர மோகத்தில் போய் சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்பில் உட்காந்துட்டு இதை ஒரு ரீல்ஸ் ஒரு மணி நேரம் பார்த்தா இவ்வளோ பணம் கிடைக்கும் அவ்வளோ பணம் கிடைக்கும்னு சோம்பேறித்தனமான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசு கொடுக்குற உதவிகளை எல்லாம் பயன்படுத்தி மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குதுங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக் குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ

கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம். கோயம்புத்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேளுங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்ல இருந்து உங்களோட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும். நீங்க தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை எங்களுக்கு கேட்கலாம். 0422 அப்படின்ற முன் இணைப்பினோட 2316312 இல்லைனா 2317046 இன்னொரு எண் கூட இருக்கு 2312103 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? நிகழ்ச்சியின் தொடக்கமா கடித வாயிலாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பணக்கார குடும்பம் திரைப்படத்துல இருந்து பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நெகமம் தாராபுரம் ரோடு விக்னேஷ் ஆனந்தன் மகேஸ்வரி ஆனந்தன் சபரீஸ்வரி சுப்பிரமணி சௌமியா தர்மராஜ் கவிதா அர்ச்சனா நித்யா அங்குராஜ் தேவி சரவணன் கலைச்செல்வி இவங்க எல்லாத்துக்காகவும் பாட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி பாடியது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: டீ டைம் கேட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 FM ல. உதயா கூட கேட்டு இருக்கீங்க. 3:08 ஆயிட்டு இருக்கு. வணக்கங்க. ஹலோ, வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஜனார்தனன் பேசுறேங்க.
1: ஜனார்தனன், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மதுரை வீரன்ல இருந்து நாடகம் எல்லாம் கண்டு.
1: சரிங்க, பாட்டு கேட்கலாங்க. ஓகேங்க.
3: நாடகம் எல்லாம் கண்டேன் நாடும் வெயிலே.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்த காலர் வணக்கங்க. ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டத்துல இருந்து டி மன்னரையில இருந்து மாரிமுத்து பேசுறேன்.
3: சொல்லுங்க மாரிமுத்து, என்ன பாடி கேக்கலாங்க?
4: தாய்க்கு பின் தாரத்திலிருந்து அசைந்தாடும் தென்றலை தூது சொல்லுங்க.
3: சரிங்க, கேக்கலாங்க.

0: 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கீங்க அந்த நிகழ்ச்சி டீ டைம். வணக்கங்க
1: சார், மதுக்கரை சீரபாளையத்துல வெள்ளிங்கிரி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க வெள்ளிங்கிரி, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? பாடம் வந்து பறக்கும் பாவைங்க.
0: சரிங்க,
1: பாட்டு வந்து முத்தமோ மோகமா அந்த பாட்டு வேணுங்க.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஆகாஷ்வாணி 103 FM-ல் டி டைம் கேட்டு இருக்கிற நேரம் 3:23. வணக்கங்க
5: சார். வணக்கம் சார்.
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: சார், நான் செந்தூர் பாண்டியன், மடத்துக்குளத்திலிருந்து, நரசிங்கபுரம் கிராமத்திலிருந்து செந்தூர் பாண்டியன்.
4: சொல்லுங்க செந்தூர் பாண்டியன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
5: எனக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல இருந்து சிங்கார பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல்.
4: கண்ணே இல்லையா? ஓகேங்க, கேட்கலாம்.

0: டீ டைம் கேட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. நிறைவான அழைப்பாளர் வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சார் கோவை சாய்பாபா காலனி கே கே புகர் எம்எம் டெய்லர் ஆர் முருகேஷ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க முருகேஷ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: சார் எனக்கு இரும்புத்துறை திரைப்படத்துல டி எம் சவுந்தரராஜன் பாடிய நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருப்பேன் நிலைமை என்னவென்று புரியுமா, அந்த பாட்டை முழுமையான கொடுத்துருங்க.
0: ஓகேங்க, கொடுத்துடலாம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி.

0: நேர்களே, இது வரைக்கும் ஆகாஷவாணி 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டீங்க. மீண்டும் டீ டைம் நிகழ்ச்சியை நாளை பிற்பகல் 3-2 கேட்கலாம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 3:30. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 பண்பலை நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: उनकी तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நெகிழி இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷவாணி பண்பலை சென்னை வானொலி நிலையம். நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இயக்குநர் எம்.எம். பாரதிராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன்வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க சித்திரசவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். ஒவ்வொரு நாளும் சித்திரசவானம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வகையான நபர்களை நம்ம வந்து நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமா நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். அந்த வகையில இன்று சித்திரசவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் நிகழ்ச்சியில எழுத்தாளர் நிழலி அவர்கள் கூட பேசுறதுக்காக இருக்கும். அவங்களும் நம்ம கூட நேரலையில பங்கு பெற்று பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக இருக்கும். சோ நம்ம நிகழ்ச்சிக்கு நிழலிய வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் நிழலி.
1: வணக்கம் பத்மினி, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துருங்களேன்.
1: நிச்சயமா. என்னுடைய பெயர் வந்து நிழலி. பெரம்பலூர் மாவட்டம் அப்படிங்கறது என்னுடைய சொந்த ஊர். இப்ப நான் வசிச்சு கொண்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கிறேன். மற்றபடி இப்போ எழுத்து துறையில இயங்கி கொண்டு இருக்கிற சமகால படைப்பாளர்களோட. இதை விட எனக்கு ஒரு அழகான ஒரு மகள் இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்கேன். மற்றபடியான பெரிய கட்டுரைகள் எதுவும் இல்ல.
0: என்னென்ன நூல்கள்லாம் எழுதிருக்கீங்க?
1: ஆரம்பத்துல கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை, நாவல்கள் இப்படின்னு ஒரு 12 நூல்கள் எழுதியிருக்கேன்.
0: 12 நூல்கள், மிக சிறப்பு. சரி, நம்ம வந்து முதல்ல கேள்விக்குள்ள போயிடலாம். உங்களை பற்றி அறிமுகம் நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிழலி கிட்ட உங்களுக்கு ஏதேனும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800101 வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் RJ பத்மினி. ரைட் நிழலி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா,

0: ஒரு எழுத்தாளர் உருவாகிறாங்களா, இல்ல அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள ஒரு எழுத்தாளராக மாற்றுதுன்னு நினைக்கிறீங்களா?
1: இது வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு இந்த உலகத்துல யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு நைட் எல்லாம் தூங்காம காத்திருந்தா கூட இந்த இரவு எப்படி வந்து விடியுது அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. அது மெல்ல மெல்ல அப்படியே இருள் திறந்து வெளிச்சமாகும். அது மாதிரி ஒரு செடி பக்கத்துல நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தாலும் அந்த பூ எப்படி மலருதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு நொடியில மலரும் பாருங்க. அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மனிதனுக்கும் எப்படி நடக்கு அப்படிங்கறது ஒரு இயற்கையோட அதிசயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரிதான் நான் எழுத்தாளரா எப்படி மாறினேன் அப்படிங்கறது என்னாலயே கணிக்க முடியாத ஒண்ணு. நான் ஆரம்பத்துல இருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா இல்ல என்னோட மனதுக்குள்ள அது இருந்து மெல்ல மெல்ல அது தானாக வெளிவந்ததா அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த எழுத்து வாழ்க்கை என்னை அது தானாகவே அணைத்து கொண்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப சிறப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களை முதன் முதல்ல எழுத தூண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அது வழியாக இருக்கலாம், இல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்ல ஏதாவது அனுபவம் எதுவும் இருக்குதுங்களா?
1: கண்டிப்பா அது வழியா கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஏன்னா நான் என்னோட கல்லூரி வாழ்க்கையில எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப மகிழ்ச்சியான காலம். அந்த நேரத்துல வந்து எனக்கு எந்த ஒரு வழியும் இருந்தது இல்லை. என் நண்பர்களுடைய மகிழ்ச்சியா இருந்தோம். அந்த நேரத்துல நட்புக்காக, அதாவது இந்த பிரிவு உபசரிப்பு விழாலாம் நடக்கும்போது என்னுடைய தோழிகளுக்காக நான் ஒரு சின்னதா ஏதாவது எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு எழுதியதான் என்னுடைய முதல் கவிதைகள். அப்படி நான் எழுதி ஆரம்பிச்சது. அதன் பிறகு அது தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு எழுத்தாளரா நின்று இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சூப்பர். இப்போ ஒரு கதையை நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த கதைய நீங்க எழுதுறீங்களா, இல்ல அந்த கதை தான் உங்களை எழுத வைக்குதுங்களா?
1: ரெண்டு கேள்வி. ஆனா நான் இது ரெண்டுமே ஒரே பதில் தான் சொல்ல முடியும். நிச்சயமா வந்து ஒரு கதையை வந்து நாம தான் எழுத முடியும். ஏன்னா எனக்கு ஒரு கதை தோணுனா மட்டும்தானே அதை என்னால எழுத முடியும். ஆனா அந்த கதை என்னோட கைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கதையே வந்து தன்னை எழுத தூண்டும். நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டா போதும், அதோட முடிவு வந்து தானாவே நம்ம கைகளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எந்த இடத்துக்குமே போகாம ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இலக்கு வந்து நமக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம முன்னாடி நடந்து போக போக போக போக அந்த பாதையோட முடிவுல என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரிதான் நம்ம கதை எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய முடிவை வந்து அந்த கதையே நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம் நினைக்கிறேன்.
0: சூப்பர். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்துட்டு நீங்க அந்த பேப்பர் முன்னால உட்காரும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்றக்கூடியது வார்த்தைகளா இல்ல உணர்வுகளா?
1: எழுத்து அப்படிங்கறதே ஒரு உணர்வு தான். ஏன்னா எழுத்துக்கள் வந்து நம்ம உணர்வுகளாலதான் பிறக்குது. நமக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருந்தாதான் நம்ம அதை எழுத முடியும். ஒரு காதலே இருக்கு, ஒரு பெண்ணை ஒருத்தன் பாக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து வர்ணித்து எழுதுறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய உணர்வுகள். அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒண்ணு எழுத முடியும். ஒரு இலக்கணம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இலக்கணத்தை வந்து நம்ம மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னா நமக்கு புரியாது. அத வந்து உணர்ந்து படிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும். இலக்கணம் படிக்கும் போது முதல் எழுத்துக்களை சொல்லி தரும்போது ஆ அப்படிங்கறது வாயை திறக்கும் போது திறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம வந்து அதை சோதிச்சு வைப்போம், ஆ அப்படின்னு திறந்து பாக்குறோம். ஆமா இல்ல, வாயை திறந்ததும் ஆ அப்படின்ற எழுத்து பிறக்குது. இது வந்து இலக்கணத்துல இந்த எழுத்துக்கள் பிறக்கும் முறையில இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு எழுத்து அப்படிங்கறதே உணர்வு. அந்த உணர்ந்து நம்ம எழுதும் போது மட்டும்தான் வந்து அது வந்து வெற்றி பெறும். அப்போ நம்ம ஒரு வெற்றி தாளுக்கு முன்னாடி அமரும் போது என்னுடைய உணர்வுகள் தான் என்னுடைய வார்த்தைகளா வந்து வெளிப்பட்டு உங்களுக்கு அது வந்து நான் கொடுத்து கொண்டிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா எளிமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நிடலி. உங்ககிட்ட தொடர்ந்து பேசணும். அதுக்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். 5:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நச்சு 4. இன்று எழுத்தாளர் நிழலி இவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திர சவானம் நச்சின 4 பாயிண்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட சித்திர சவானம் நிகழ்ச்சியில ஒவ்வொருவருக்கான கெஸ்ட் நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்றைய சித்திரம் சவானம் நிகழ்ச்சியில எழுத்தாளர் நிழலி அவர்கள் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாச்சு, அவங்களும் நமக்கு புரியுற மாதிரியும் எளிமையாகவும் பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், சோ நிழலி உங்ககிட்ட கேட்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் இருக்குங்க, ரெடியா இருக்கீங்களா? கதாபாத்திரங்களையும் நீங்க வந்துட்டு அதுல தோன்ற வைக்கணும். உங்க மனசுல எப்படிங்க அந்த கதாபாத்திரத்தை பிறக்குது?
1: கதாபாத்திரம் வந்து யாருக்குமே கண்டிப்பா பிறக்கவே பிறக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்துல கதாபாத்திரங்கள் அப்படிங்கறது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒன்று. இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கிராமத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவங்களுடைய கதாபாத்திரங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி ஒரு நகரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நகரத்து மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வியல் முறை

0: எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கான, ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு சமூகத்திற்கான அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே இந்த சமூகத்தால கட்டமைக்கப்பட்டுதான் இருக்கு. இப்ப நான் ஒரு கதையை எடுத்து எழுதுறேன், ஒரு கிராமத்து கதையை எடுத்து எழுதுறேன் அப்படின்னா, அப்போ அந்த மக்களுடைய வாழ்வியலை நான் எழுதும் போது அவர்களுடைய கதாபாத்திரங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன். ஏன்னா என்னால எதையுமே புதுசா உருவாக்க முடியாது, நான் அந்த கதைகளை மட்டும்தான் உருவாக்குறேன். அது போல இப்போ ஒரு பழங்குடி மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நான் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா அந்த கதாபாத்திரங்களை நான் வாங்கிக் கொள்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு கதையை யோசிக்கும் போதும் அதுக்கு தேவையான கதாபாத்திரங்கள் தானாகவே நமக்கு வந்து பிறந்துடும். ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் அப்படின்னா அவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருப்போம். இது வந்து சாதாரண ஒரு வாசகர்கள், சாதாரண ஒரு பாமர மக்கள் கிட்ட போய் அங்கு ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அவங்களே ஒரு வரையறை கொடுத்துருவாங்க. அந்த வரையறையை நம்மால மாற்ற முடியாது. நம்ம அப்படி மாற்றி அதை வந்து எவ்வளவு முற்போக்கா நம்ம எழுதினாலும் அதை வந்து நிச்சயமாக இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப சங்க இலக்கியங்கள்லயே வந்து சொல்லிட்டாங்க, காடு நிறைந்த முல்லை நிலம், மலை நிறைந்த குறிஞ்சி நிலம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நீங்க போயிட்டு குறிஞ்சி நிலத்துல வந்து அது வந்து மணல் மணம் சார்ந்த பகுதியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? ஏன்னா அது கட்டமைக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. அப்போ என்னுடைய கதாபாத்திரங்கள் அனைத்துமே எங்கோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நான் வந்து வாங்கி கொண்டு என்னுடைய கதைகளில் பயன்படுத்தி அவர்களை வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த கதையுமே என்னுடைய சொந்த கற்பனை, இது நானே உருவாக்கணும் அப்படின்னு எந்த படைப்பாளியும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர்கள் பார்த்ததோ இல்ல கேட்டதோ இல்ல அவர்கள் பழகியதோ ஏதோ ஒண்ணுதான் இந்த படைப்பாளிகள் வந்து எழுதியிருக்காங்க. யாருக்கிட்ட போய் கேட்டாலும், ஆமா இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எழுதுனேன், இல்ல நான் பார்த்ததை வச்சு கொஞ்சம் புனைவை சேர்த்து எழுதுனேன், இப்படிதான் சொல்வாங்க. அப்போ கதாபாத்திரங்கள் எங்கவும் தானாக பிறக்கும் அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். கதாபாத்திரங்கள் பிறந்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து முடிந்திருக்கிறது. அவர்களை வைத்து நாங்கள் கதைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு.
1: சூப்பர். இப்ப வந்து ஒரு எழுத்தாளரா உங்களை அதிகம் பாதித்திருக்கக்கூடிய மனிதர்கள்னா யார சொல்லுவீங்க?
0: அதிகம் பாதித்திருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னா நான் பாக்குற எல்லாருமே, எல்லாராலையுமே நான் பாதிக்கப்படுறேன். ஒரு சின்ன ஒரு சாலையில போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு எழுத்தாளரா மாறிட்டோம் அப்படின்னு அப்படிங்கறதுனால நம்மளுடைய மனம் இப்படி வேலை செய்யுதா, இல்ல நம்ம ஏற்கனவே இப்படிதான் இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்குள்ளே வந்துட்டு போகும். ஏ ஒரு பாதையில் போகும்போது ஒரு ஒரு சிறுவன் இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது உடனே வந்து இது நம்ம கதையில எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு பேருந்துல பயணிக்கிறோம், இது வந்து நான் எழுதணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கதை, ஆனா இன்ன வரைக்கும் எழுதல. இருந்தாலும் அது என்னுடைய எண்ணத்துல இருக்கக்கூடிய, நான் ஒரு பேருந்துல பயணித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துல வந்து ஒரு ஒரு ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே வந்து பேருந்துக்குள்ள ஏறி வராங்க. உடனே பேருந்துல இருக்க எல்லாருடைய பார்வையும் அவங்க மேல திரும்ப என்ன அப்படின்னு எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய குழந்தனார் வந்து இந்த மாதிரி விபத்துல இறந்துட்டாங்க, நாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் அதற்கான காரணங்களை தேடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே வராங்க. அவங்க அந்த பேருந்துல இருந்து இறங்கி முடிஞ்சு போறாங்க. ஆனா அந்த பேருந்துல இருக்க எல்லாரும் அவங்களதான் பாத்துட்டே இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க, ஆனா பாத்துட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பசங்களே இப்படிதான் வேகனா போய் விழுந்துருவாங்க, விபத்து ஏற்படுது, இவங்களாலதான் இப்படி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்ப்பை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேசும்போது இப்படியான கதாபாத்திரங்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம பாதிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்கலாமே, ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இவர்களுடைய சூழ்நிலையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் தோன்றும். இப்படி நான் பார்க்கக்கூடிய மனிதர்களை எல்லாம், என்னை பாதிக்கக்கூடிய மனிதர்களை எல்லாமே நான் எழுதிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சமீபமா என்னை ரொம்ப பாதிக்கக்கூடியது, நான் பார்க்காமலே என்னை பாதிக்கக்கூடியது, இவங்களெல்லாம் நான் பார்க்கிறேன் என்னை பாதிக்கிறாங்க, நான் பார்க்காமலே என்னை பாதிக்கக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, செய்திகள்ல போடக்கூடிய சிறுமிகளுடைய பாலியல் வன்கொடுமைகள், இத பத்தி நான் இப்போ இரண்டு புத்தகங்கள் எழுதிட்டேன். ஆனா அந்த புத்தகங்கள் படிச்சு பார்த்தா கண்டிப்பா அதை வந்து வாசகர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து நான் பார்க்காமலே வந்து என்னை பாதிக்குது. இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றவர்களை வந்து இந்த சூழல் எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கறத நானே உணர்ற மாதிரி இருக்கு. அது வந்து நமக்கான ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வெளியில

0: போகும்போது ஒரு சின்ன குழந்தைய பார்க்கும்போதும் சரி, அந்த நம்ம மைண்ட் எப்படி மாறுது அப்படின்னா, அச்சோ இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து இந்த சமூகத்தை பார்க்கும் போது நமக்கு தானாகவே உருவாக்கிட்டு இருக்கு. இதை ஆமா,
1: இப்போ நீங்க எழுதியிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல உங்களுடைய சாயல், நிழல் இவங்களுடைய சாயல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: என்னுடைய சாயல் நிறையவே இருக்கு. ஏன்னா என்னுடைய கதைகளே என்னுடைய கதை நான் நிறைய எழுதியிருக்கேன். குறிப்பா சொல்ல போனா படல் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு கடந்த வருடம் வந்து முத்தமிழ் பதிப்பகம் சார்பா அது வெளியானது. அந்த பதிப்புல முதல் கதையே என்னுடைய கதை தான், பால்குடி மரத்தல் அப்படின்ற ஒரு கதை. அந்த கதை வந்து என்னுடைய மகளுக்கு நான் என்னுடைய தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திய ஒரு சம்பவம். அந்த சம்பவம் இங்க எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படிங்கிறது நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு அந்த விருப்பம் இருக்கு, என் குழந்தைக்கு இன்னும் ஒரு வருடம் கூட பால் கொடுக்கலாம் அப்படின்ற விருப்பம் இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சொன்னதை கேட்டு கேட்டு கேட்டு நானே என்னுடைய மனதை மாத்திக்கொண்டு அந்த பால் குடைய வந்து குழந்தைக்கு மறக்க வச்சிருக்கேன். அந்த நிகழ்வு வந்து என்னை ரொம்பவே பாதிச்சுது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பாதிச்சிருச்சு. நம்ம 2.5 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்கலாம், 2 வயசுல
1: நிறுத்திட்டேன்.
0: இருந்தாலும் எனக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதையே நான் ஒரு கதையா எழுதி என்னுடைய தொகுப்புல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா வாசகர்கள் வந்து அந்த கதையை வாசிக்கணும்.
1: நிச்சயமா நிழலி, ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவானம். நச்சிறு நாலு பாயிண்ட் இன்று எழுத்தாளர் நிழலி அவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: 6:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திர சவானம் நச்சினை 4 point. சோ இன்றைய நிகழ்ச்சியில எழுத்தாளர் நிழலி அவர்கள் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதுவும் நேரலையில. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா எளிமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இன்றைய காலகட்டத்துல சமூக வலைதள காலம் அப்படின்னு சொல்லலாம், இதுல வாசிப்பு பழக்கம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வடிவம் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: வாசிப்பு பழக்கம் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வந்து மக்கள் வந்து பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் தான். சொல்ல போனா எதையே எடுத்துக்கிட்டா சொல்லலாம், நானுமே நிறைய வந்து ஆரம்பத்துல ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன். வாசிப்பு அப்படிங்கறதே மிக மிக குறைவா தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் நம்ம நம்மளே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய தன்மையை மாற்றினால்தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரும்போதுதான் வாசிப்பு அப்படிங்கறத நான் வந்து கையில எடுத்தேன். அது மாதிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மக்களும் சரி மாணவர்களும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் மோகத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நூற்றுல ஒருவரோ ஒருவரோ ரெண்டு பேரோ எத்தனை பேர் இருக்கோம் நம்ம கைவிட்டு எண்ணிடலாம் வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடியவங்க அப்படின்றத. இளைய தலைமுறைகள் வாசிப்பு அப்படிங்கறத மிகவும் குறைச்சிட்டாங்க. பாடநூல்களை வாசிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாடநூல்களை வாசித்து அவர்கள் முன்னேறி வரதே வந்து இப்போ பெரிய விஷயமா அதை வந்து நான் பாத்துட்டு இருக்கேன்.
0: ஓகே, இப்போ சமுதாயத்தை மாற்றுவதற்கு எழுத்தால் இன்னும் முடியும்னு நினைக்கிறீங்களா?
1: ஆம், கண்டிப்பா முடியும். இந்த சமுதாயம் வந்து ஒவ்வொரு முறையும் எழுத்தாலதான் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையுமே ஒரு எழுத்துதான் இந்த சமுதாயத்தை மாற்றிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல வந்து செய்தித்தாள்கள் மூலியமா மக்கள் வந்து தன்னை மாற்றிக்கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இப்படி மாறிக்கணும், இப்படியான பழக்க வழக்கங்கள் இப்படியான நவீனங்களை வந்து நம்மளும் நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு செய்தித்தாள்கள் மூலியமா தன்னை மாத்திக்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அதுல இருந்து வரக்கூடிய கதைகளோ கட்டுரைகளோ அதுலயே வந்து ஆரோக்கியத்திற்கான வழிகள் இப்படின்னு நிறைய வந்து ஒவ்வொரு பகுதிகளா கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரியே ஒவ்வொரு அடிப்படையா வந்து வளர்ந்த மக்கள் இப்ப வந்து ஒரு நூலை படித்து அதுல இருந்து தன்னை மாற்றிக்க கூடிய மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டா வந்து பார்த்த சில மனிதர்கள் வந்து இந்த மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற நூல்கள் வந்து அதை வந்து தன்னோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அதிகாலை எழுகிற பழக்கத்தை வந்து கொண்டு வராங்க. இது மாதிரி நூல்கள் நம்ம வாசிக்கும் போது கண்டிப்பா வந்து நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய சமுதாயத்திலும் வந்து நிறைய மக்கள் வந்து நூல்களை படிக்க படிக்க தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள், மாற்றிக்கொண்டு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவுதான் நம்ம அவசரமா இந்த உலகத்துல பணத்தை நோக்கி

ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய மாற்றத்திற்காகவும் நம்மளோட மன அமைதிக்காகவும் வாசிப்பாளர்கள் வந்து அதிகரித்து படிக்கிறத வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா, இப்ப நிறைய மாவட்டங்கள்ல புத்தக திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் புத்தக விற்பனை வந்து அதிகரிக்குது. அவங்க அதை படிக்கிறாங்க படிக்கல அப்படிங்கறது ஒரு முக்கியமே இல்லை. அந்த நூலை அவங்க வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க படிக்கலனாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க குழந்தைகளாவது இதுல என்னதான் இருக்கு அதை நம்ம பார்க்கும்,

0: நிறைய இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.
1: நிச்சயமா. ஒரு நல்ல எழுத்தாளராக மாறுவதற்கு முதல்ல ஒரு நல்ல வாசகரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
0: இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி எனக்கு. ஏன் அப்படின்னா, நானே ஒரு நல்ல வாசகர் கிடையாது. நான் எப்பயாவது வாசிக்கக்கூடிய, எப்ப நேரம் இருக்கும்போது வாசிக்கக்கூடிய ஒரு வாசகர். என்னால வாசிப்புக்கு நேரம் ஒதுக்கி இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து என்னால இயங்கவே முடிஞ்சதில்லை. ஆனா ஒரு நல்ல எழுத்தாளரா இருக்கணும் அப்படின்னா வாசிப்பு நிச்சயம் தேவை. ஏன் அப்படின்னா, இதுல ரெண்டு இருக்கு, எப்படி எழுதலாம் எப்படி எழுதக்கூடாது, ரெண்டையுமே கத்துக்கலாம். ஒரு நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போது நம்மளும் இது மாதிரி ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதி நம்மளுடைய பெயரை நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். ரெண்டாவது, ஒரு புத்தகத்தை வாசி நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து நிறை குறை ரெண்டுமே இருக்கு. அப்போ புத்தகங்களை வாசிக்க வாசிக்க வாசிக்க தான் நமக்கு புதிய எண்ணங்கள் பிறந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம இங்க இருந்து ஒரு ஜப்பானுக்கு போக கிடையாது, ஆனா அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை ஒரு நூலை படித்தா தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அங்க இருக்கிற மக்களை பத்தி நம்ம ஏதோ ஒரு இடத்துல எழுதலாம், இல்ல எழுதி பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு செய்யலாம் இல்லையா. அப்போ ஒரு எழுத்தாளரா ஆகணும் அப்படின்னா நீண்ட நெடிய வாசிப்பு கண்டிப்பா தேவை. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் வாசிப்பு தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களை புதுப்பித்துக் கொண்டு நீங்க ஒரு புதிய எழுத்தாளரா கண்டிப்பா மாறுவீங்க.
1: நிச்சயமாக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எழுத்தாளர் நிழலி அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ வந்து அவங்களும் நிறைய இந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதே போல நேர்களை, உங்களுக்கும் இவங்க கிட்ட ஏதாவது கேட்கணும், இல்ல எனக்கும் எழுத்து பத்தியோ இல்ல எழுத்தாளர்கள் கிட்ட இதை நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அப்படின்னு நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9858500103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. அடுத்ததான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு நிழலி. என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய எந்த உணர்வு உங்களை அதிகம் எழுத வைக்குதுன்னு
0: மனிதர்களுடைய எந்த உணர்வு என்ன அதிகம் எழுத வைக்குது? அவர்களுடைய அனுபவங்கள். என்கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள் பதிவிருப்பாங்க. அதுல நான் எந்த உணர்வை அதிகமா எழுதுவேன்னு பாத்தீங்கன்னா, வலிகள். ஏன்னா எப்பவுமே வந்து வலிகள் தான் நம்ம அதிகமா பாதிக்கும். ஒரு நல்ல விஷயத்த நம்ம சீக்கிரமே மறந்துடுவோம். அதை எப்பயாவது நினைச்சு பார்த்து நம்ம மகிழ்ச்சியா இருப்போமே தவிர, ஆனா அதை வந்து நம்ம எப்பவுமே நினைச்சு அதுல ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்கவே மாட்டோம். ஆனா ஒரு வலி, அந்த வலியை நினைக்கும் போது எப்பவுமே நம்ம மனது வந்து அப்படியே யாரோ நம்ம பிழிந்து எடுக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து அந்த வலி வந்து நம்மள மேலும் மேலும் மேலும் மேலும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ வலிகளை எழுதும் போது அந்த வலிகளை வாசகர்கள் வாசிக்கும் போது அவர்களும் அந்த வலிகளை உணர்றாங்க. இப்போ ஒரு ஏதாவது ஒரு படம் பாக்குறோம், நம்ம பார்க்க எல்லா அந்த காட்சிகளையுமே விட்டுருவோம். அந்த படத்துல வந்து காதல் வந்திருக்கும், நகைச்சுவை வந்திருக்கும், எல்லா காட்சிகளையுமே விட்டுருவோம். கடைசியில வந்து ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் சீனோ இல்ல ஏதோ ஒரு வழி தரக்கூடிய ஒரு விஷயமா வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு மட்டும் நமக்கு என்ன ஆயிடும், அழுகையே வந்துடும். நம்ம போய் மத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், அப்படியே நான் அழுதுட்டேன் தெரியுமா, எப்படி அப்படி இருந்துச்சு அந்த சீன், என்னால அதை தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படம் பார்த்து அழுகிறவங்க இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து அவங்க மத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னது என்னன்னா, இந்த நெஞ்சிருக்கும் வரை படம், அந்த படம் பார்த்துட்டு அந்த கடைசி சீன்ல அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த வலிகள் தான் எப்பவுமே வந்து சீக்கிரம் வந்து ஒருத்தவங்கிட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதனால நான் எப்பவுமே மனிதர்களுடைய வலிகளை வந்து அதிகமா எழுதுறேன். நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்கிட்ட சொல்லக்கூடிய அவருடைய வலிகள்ல அவங்களோட அனுமதியோடு
1: தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசமானம் நச்சுன்னு 4.0.

0: 5:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நச்சினால பாயிண்ட். இன்று எழுத்தாளர் நிழலி இவர்கள் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நம்ம நேயரும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நிழலி, அதை என்னங்கறது கேக்கட்டுமா?
1: கண்டிப்பா.
0: பாலகிருஷ்ணன் பாலா அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்னன்னா, ஒரு எழுத்தாளருக்கு என்ன திறன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வாசிக்கும் திறனா இல்ல சிந்திக்கும் திறனான்னு கேட்டிருக்காங்க.
1: எழுத்தாளர்கள் வந்து வாசிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும். ஏன்னா நம்ம பாக்குற எல்லாத்தையுமே எழுதிட முடியாது. நம்ம எதை எழுதணும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். நம்ம சிந்தித்து நம்மளுடைய அறிவுல இருந்து, நம்மளுடைய கற்பனையில இருந்துதான் நம்ம வந்து எல்லாத்தையும் எழுதி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயம் எழுதும் போதும் இதை இப்படி எழுதுனா சரியா இருக்குமா, இல்ல இப்படி எழுதுனா சரியா இருக்குமா? ஏன்னா வார்த்தைகளுக்கு வந்து எப்பவுமே சக்தி இருக்கு, அதீத சக்தி இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நம்ம எப்படி சொல்றோமோ அப்படிதான் அது மக்களிடையே சேரும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப கடுமையா சொன்னா அதை நீங்க கடுமையா எடுத்துக்க, அதே விஷயத்த தன்மையா சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, என் மேல உங்களுக்கு கூவம் வராது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு எழுத்தாளன் சிந்தித்து எழுதணும். அவன் சிந்தித்து செயல்பட்டு எழுதும் போதுதான் அந்த எழுத்து வாசகர்களுக்கு ஒரு பிடித்தமான எழுத்தா மாறுகிறது. அது மாதிரி எழுத்தாளர் வாசிக்கவும் செய்யணும். வாசித்தால் மட்டும்தான் எழுத்தாளர்கள் வந்து எதை எதை எழுதியிருக்காங்க, நமக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காங்க, நம்ம எதை எழுதணும், அவங்க எதை விட்டு இருக்காங்க, விட்டு போனதையெல்லாம் நம்ம எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது. இப்படியான வாசித்தலால வர சிந்தனைகள் தான் எழுத்துக்களை வந்து முழுமைப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரு கேள்வி கேட்ட அவருக்கு ரொம்ப நன்றி.
0: நிச்சயமாக. இப்ப வந்து நீங்க முன்னாலேயே நம்ம கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு கூட, நீங்க வந்து எஸ் என்னுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது சார்ந்தே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், மனிதர்களை நீங்க கவனிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஒரு அம்சம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்குதுன்னு நினைக்கிறீங்க?
1: அவர்களுடைய உடல் தூற்றம், முதல்ல அவர்களுடைய தோற்றம். இப்போ எந்த தோற்றத்தை பார்த்து எப்பவுமே வந்து மனிதர்கள் வந்து தோற்றத்தை கண்டு எடை போடுபவர்கள். ஒருத்தவங்களை பார்த்துட்டாங்க அவங்க கொஞ்சம் நல்ல நல்ல ஆடை உடுத்தி நல்ல வந்து நவீனமாக இருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் மக்கள் வந்து அவங்கள வந்து மரியாதையா நடத்துறாங்க. இல்ல அதை விட கொஞ்சம் வறுமையில இருக்கிறாங்க, அவங்களுடைய தோற்றத்துல அந்த வறுமை தெரியுது அப்படின்னா மக்கள் அவர்களை வந்து ஏளனமா நடத்துறாங்க. இந்த சமுதாயம் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு பகுத்தாய்ந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க கூட ஆதிக்கத்தையும் தனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட மரியாதையும் கொடுக்குது. அப்போ நம்ம எழுத்தாளர்கள் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவர்களுடைய தோற்றம் தான் நம்மள முதல்ல கவரும். அவங்க கிட்ட போய் பேசலாமா இல்ல அவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்றது. இப்ப நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மாதிரியான மற்ற தோற்றம் அது எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய கதைகளை கேட்கக்கூடிய ஆர்வம் பிறக்கும். நமக்கு தெருவுறவங்கள்ல வாழக்கூடியவங்களை பார்க்கும்போது இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை நம்ம எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனா நான் இதுவரையும் அப்படி யாரிடமும் போய் கல ஆய்வு செய்ததில்ல. ஆனா அவர்களை கவனிப்பேன், அந்த இடத்துல நின்று கவனிப்பேன், அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி வாழ்றாங்க, அவர்களுடைய துன்பம் எப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு சில நிமிடங்களோ இல்ல ஒரு ஒரு நாட்களோ எப்போ அடிக்கடி சென்று கவனிச்சு அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்க கூடியத நிச்சயமா என்னோட கதைகள்ல கொடுத்து அதை வாசகர்கள்

0: அவங்கள்ட்ட கொண்டு செல்வோம். எப்பவுமே நம்ம பெரிய இடத்துல இருக்கிறத மட்டுமே எழுதி கொண்டே இருக்கோம் அப்படின்னா சின்ன இடத்துல இருக்கிறவங்களுடைய வழிகள் வந்து நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம எல்லாரையும் பற்றியுமே எழுத வேண்டும், எல்லாரையுமே வந்து பாராட்ட வேண்டும், எல்லாரையுமே கொண்டாட வேண்டும். அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு, அவர்களுடைய துன்பம் எப்படி இருக்கு, இதை வந்து வாசகர்களுக்கு கொடுப்பது வந்து எழுத்தாளருடைய முக்கிய கடமையா நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. அவரவர் கிட்ட இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. இன்றைய இளைஞர்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க என்ன கத்துக்கணும்னு சொல்றீங்க?
0: இளைஞர்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வாசிக்க கத்துக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து வாசிப்புதான். வாசித்து அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமான நல்ல எழுத்துக்கள் கிடைக்கும். வாசிப்பு அப்படிங்கிறது அந்த கதையை தெரிஞ்சுக்காக மட்டும் கிடையாது. நமக்கு இப்ப வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொழி வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ மொழிகளை வந்து நம்ம இந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம மறந்துட்டோம். அப்ப வாசிக்கும் போது நமக்கு புது புது வார்த்தைகள் கிடைக்கும். நம்மவே பேசிக்கிட்டு இருப்போம். நான் சின்ன வயசுல பேசின வார்த்தைகள் கூட இப்ப வந்து எனக்கு மறந்து இப்ப நான் ஒரு வேற ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த வார்த்தைகளை வந்து நான் பழகிக்கிட்டேன் அப்படிங்கும் போது இதுதான் என்னோட வட்டார வழக்கான பேச்சா மாறிடுச்சு. அப்போ என்னுடைய வந்து என்னுடைய பழமை வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கும் போது அதை என்னால எழுத்துக்கள்ல கொண்டு வர முடியல, ஏன்னா அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்போ நம்ம வந்து வாசிக்கணும், நம்மளுடைய எழுத்துக்களை வளர்த்துக்கணும் அப்படின்னா வார்த்தைகளை தேடணும். ரெண்டாவது மக்களோட பழகணும். மக்களோட பழக பழகதான் அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால கவனிக்க முடியும். அப்படி கவனிக்கும் போதுதான் அந்த அதை வந்து நம்ம ஒரு வாழ்க்கையா எழுத முடியும். மூன்றாவது அந்த மக்களை கவனிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட முடியாது. இந்த சமுதாயத்துல நீங்க டக்குனு போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு உங்களை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால மனிதர்களை நம்ம வந்து கவனிக்க செய்யணும். இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த விஷயங்களை செய்யறாங்க, அந்த கவனித்தலே போதும் ஒரு எழுத்தை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு, ஒரு கதையை உருவாக்குறதுக்கு. இப்போ ஒரு விலங்குகள் இருக்கு அப்படின்னா ஒரு கோழியே வந்து அங்கேயும் பறந்துட்டு குப்பைகள் எல்லாம் கீறிக்கிட்டு இருக்குன்னா அதுகிட்ட போய் பேசி நீ எப்படி குப்பையெல்லாம் கிளறுவ அப்படின்னு நம்ம கேட்டு எழுத முடியாது. அப்போ நான் அதை கவனிக்கிறேன், அதை நான் என்னோட எழுத்துக்கள்ல எழுதணும் அப்படின்னா நான் அதை கவனித்தாலே போதும். அப்போ எழுத்தாலதான் நீ உருவாகணும் அப்படிங்கும் போது எல்லாரையும் கவனிக்கலாம், எல்லாரோடையும் பழகலாம், நிறைய வாசிக்கலாம், நிறைய வார்த்தைகளை சேகரித்து வச்சுக்கணும்
1: அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா விஸ்வம் அறந்தாங்கில இருந்து உங்களுடைய குரலும் சரி இந்த சமூகத்தின் மீதான உங்களுடைய பார்வையும் சரி ஒரு கவிதை வழியிலே இருக்கே எங்களுக்காக ஒரு சின்ன கவிதை சொல்லுங்களேன்னு கேக்குறாங்க. நீங்க எழுதி இருக்கிறதுல இருந்து ஏதாவது ஒரு சிறிய கவிதை சொல்ல முடியுமா நிழலி?
0: கண்டிப்பாங்க. நான்கு கவிதைகள் போட்டிருக்கேன். எனக்கு நான் முத முதல்ல எழுதினேன், அதாவது எல்லாருமே கவிதைகள் எழுதுறாங்க. முத முதல்ல எழுதும் போது அந்த ஆரம்ப கட்டத்துல வந்து சின்ன சின்ன கவிதைகள்லாம் நிறைய எழுதுவாங்க, ரொம்ப காமெடியா கூட இருக்கும். அந்த மாதிரி நான் எழுதின கவிதைகள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கையை பிடித்து சாலையை கடந்து விட்டாய், கையை பிடித்து சாலையை கடந்து விட்டாய், ஓராயிரம் விபத்துகள் உயிரை கவி கொண்டது அப்படின்னு ஒரு காதல் கவிதை எழுதியிருந்தேன். இது வந்து எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல எழுதின காதல் கவிதைங்களா, அதனால அது மாதிரி. அதன் பிறகு வந்து நான் நிறைய கவிதைகள் எழுதும் போது என் மகளுக்காக நான் நிறைய ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா கவிதைகளும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: அழுகை
0: அப்படிங்கறது அது சாதாரணமா உடனே எனக்கு வந்து எப்பவுமே கிடைச்சதில்ல. நான் ரொம்ப அழுத்த காரியங்கள் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் உடனே அழுக மாட்டேன். ஆனா நான் அதை நின்னு கொஞ்ச நேரம் அதுலயே வந்து அமர்ந்து அதுலயே உட்கார்ந்து அதுலயே படுத்து தூங்கி அப்படி ரொம்ப நேரம் கழிச்சு கடந்திருக்கிற ஒரு தொகுப்பு இருக்கு. அது வந்து என்னுடைய நினம் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. அந்த தொகுப்பை வந்து ஒவ்வொரு நாளும் நான் எழுதும் போது அப்படின்னா நான் எழுதிய தொகுப்புகள் எதையுமே நான் திரும்ப வாசித்ததே இல்லை, அது புத்தகமான பிறகு நான் வாசித்ததே இல்லை. ஆனா என்னுடைய

0: என்னினம் அப்படின்ற தொகுப்பு மட்டும் நான் இரண்டு முறை வாசிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்னை வந்து ரொம்ப எனக்கு வழி கொடுக்கற மாதிரியான படிப்பு அது. நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய நினம் அப்படின்ற கட்டுரை தொகுப்பை எழுதியப்பவும் சரி, எழுதி முடிச்சப்புறமும் சரி, அது படைப்பாக வெளியான பிறகும் சரி, அதை நான் படிக்கும் போது அதுலயே வந்து சிறிது நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அப்புறம் கடந்து போனதுண்டு. அப்படியாப்பட்ட என்னுடைய படைப்பு தான் அந்த நினம் அப்படின்றது.
1: இப்போ ஒரு எழுத்தாளரனுடைய வெற்றி அப்படிங்கறது எதனால் அளவிடப்படும் நினைக்கிறீங்க? விற்பனையா, விருதுகளா, இல்ல வாசகர்களினுடைய மனதை பொறுத்துதான் அது இருக்கு நினைக்கிறீங்களா?
0: ஒரு எழுத்தாளருடைய வெற்றி நீங்க கேட்டிருக்கிறது விற்பனையா, விருதுகளா, வாசகர்களின் மனதா அப்படின்னு மூன்று க்வெஸ்சன் இருக்கீங்க. என்னால அந்த மூணையுமே வந்துதான் செலக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த நூல் வந்து விற்பனையாகி பல பேருக்கு போனால் மட்டும்தான் அது வாசகர்களால வாசிக்க முடியும். வாசகர்கள் வாசிச்சு அது அவர்களுக்கு மனதுக்கு நெருக்கமானதா மாறினால் மட்டும்தான் அது வந்து விருதுக்கு தகுதியாகும். விருது அப்படிங்கிறது அது அப்பாற்பட்ட, அது தேவையே இல்லை. அதாவது அது வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம் தான் தவிர அது நம்ம அடையாளம் கிடையாது. அப்போ என்னோட வாசகர்கள் என்ன எனக்கு கால் பண்ணி நீங்க இந்த தொகுப்பு நல்லா எழுதிருக்கீங்க, இந்த தொகுப்பு படிக்கும் போது எனக்கு இப்படியான உணர்வு ஏற்பட்டிருக்கு, இத நான் பாக்க நிறைய வந்து மேடைகள்ல வந்து நான் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த நூலை படிச்சுட்டு ஒரு தற்கொலை எண்ணத்துல இருந்த ஒரு வாசகர் கூட மாறிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான படைப்புகள் எல்லாம் இந்த வரைக்கும் நம்ம எழுதலையே. அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசி இந்த மாதிரி உங்களோட படைப்பு வந்து இப்படி வந்து ரொம்ப பாதிச்சது அப்படின்னு நம்ம கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்ற மன வருத்தம் எனக்கு நிறையவே இருக்கு. நம்ம அப்படியான ஒரு இடத்துக்கு தயாராகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கு. நான் மற்றபடியும் வாசிச்சுட்டு நல்லா எழுதுறீங்க, இன்னும் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி முதல் இடத்துல அறியப்படுவது வாசகர்களால, அதுதான் முதலிடம். ஒரு வாசகன் வாழ்த்தும் போது அது வெற்றி, அதுதான் முதல் வெற்றி. அதற்கு இரண்டாவதா விற்பனை. விற்பனை வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது நிறைய பேர் படிக்கும் போது நிறைய வாசகர்கள் வாசிக்கும் போது திரும்ப அது வாசகர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அது நம்மளுடைய இரண்டாவது வெற்றியாக இருக்கும். விருது என்பது வெற்று அங்கீகாரம் தவிர அது நமக்கான பெரிய படைப்பு கிடையாது. பெரிய வந்து ஒரு சந்தோஷம், அந்த நிமிடத்திற்கான சந்தோஷம் அது. இந்த நிமிஷம் நான் வந்து ஹாப்பியா இருக்கேன் இந்த விருதால அப்படிங்கறது எனக்கு அந்த நிமிடத்திற்கான சந்தோஷமாக தான் நான் கருதுறேன். அதனால ஒரு வெற்றி எப்பவும் வாசகர்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் ஆரம்பிக்குது.
1: ஓகே, ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நேரமா ஒரு கேள்வி தோன்றிட்டே இருக்கு. நிழலி, பெயர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பல எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய இயற்பெயரை மறைத்து வைத்து புனை பெயரோடு கூட எழுதுவாங்க. அந்த மாதிரி நிழலிங்கிறது உங்களுடைய புனை பெயர் தானா, இல்ல உங்களுடைய உண்மையான பெயர் தான் என்ன?
0: என்னுடைய புனை பெயர் நிழலி தான். ஆனா என்னுடைய இயற்பெயரை நான் அதை மாற்றிட்டேன். நிழலி அப்படின்ற என்னுடைய அந்த புனை பெயரை நான் என்னுடைய இயற்பெயரா மாற்றி என்னுடைய ஆதார், என்னுடைய அரசாங்க சான்றிதழ்கள் அனைத்துமே வந்து நிழலி அப்படின்ற என்னுடைய பெயரை வந்து நான் வந்து மாற்றி அமைச்சிருந்தேன்.
1: இந்த புனை
0: அப்படின்னா இந்த எழுத்துக்குள்ள வந்த போது நிழலி அப்படின்ற பெயர் வந்து நம்ம இது எழுத்துக்காக நம்ம ஒரு படைப்பை வந்து கொண்டு வரதுக்காக இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதுதான் பிடிச்சு, இதுதான் என்னோட அடையாளமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால இந்த என்னோட பெயரையே நான் எல்லாத்துலயுமே அடையாளமா மாத்திட்டேன்.
1: சூப்பர். இவ்வளவு நேரம் நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகா எங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே எளிமையா புரியும்படி பதில் சொல்லியிருந்தீங்க. சோ நிகழ்ச்சியினுடைய நிறைவா நீங்க நேயர்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன?
0: நேயர்களுக்கு முதல்ல என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சமூக காலகட்டங்கள்ல எஃப்எம் அப்படிங்கறத கேக்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. என்னோட தாத்தா இருக்கும்போது எங்க தாத்தா வீட்டுல எனி டைம் வந்து எஃப்எம் ஓடிக்கிட்டேதான் இருக்கும். அந்த எஃப்எம்காக நாங்க காத்து இப்போ எப்பதான் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் அது ஆன்ல இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட பெரிய விஷயம். அப்படி வந்து எஃப்எம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நாங்க வளர்ந்தது. இப்ப வந்து என்கிட்ட எஃப்எம் அப்படிங்கறதே கிடையாது. இப்ப வந்து எஃப்எம்மே வந்து நிறைய மக்கள் வீட்டுல கிடையாது. பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த எஃப்எம்காக ஏங்கிய மக்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பாடல் போடுவாங்க அப்படின்லாம் வந்து காத்துக்கிட்டு இருந்த மக்களும்

0: எவ்வளவு பேர் இருக்காங்க அதையும் நான் பாத்திருக்கேன். இப்போ இவ்வளவு அரிதாகி வந்த இந்த நேரத்திலயுமே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தான் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த நேரத்துல என்னுடைய என்னுடைய படைப்புகள் பற்றியும் என்னை பற்றியும் தெரிஞ்சு கொண்ட அத்தனை நபர்கள் மீதும் நான் பெரிய மதிப்பு மரியாதையும் என்னுடைய அன்பையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி நேயர்களே. நிழலி, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி நான் சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே மிகச் சிறப்பாக பதில் சொன்னதுக்கும் நிகழ்ச்சியில் இணைந்ததற்காகவும் நிலையத்தின் சார்பாக நன்றி. ஓகே, ஸோ இப்போ நிழலி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எஃப்எம்ல வந்து நிறைய பேர் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னாலஜி மாற மாற அதற்கு ஏற்ற மாற்று வடிவமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நியூஸ் ஆன் ஏர் ஆப் வாயிலாக நிறைய நேயர்கள் எஃப்எம் கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதுவும் ஆன்லைன்லேயும் நிறைய நேயர்கள் எஃப்எம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சி தொகுப்பில். இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி, நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நச்சின 4.0. இன்று எழுத்தாளர் நிழலி அவர்கள் கூட பேசியிருந்தோம். நன்றி நேயர்களே.

0: நீங்கள்
1: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 பண்பலை, நேரம் 6 மணி, பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

நேர்களே, கேட்டோம் ஆதிபராசக்தி படத்திற்காக ராதா ஜெயலட்சுமி பாடியது. பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 6:09 நிமிடத்தில்

0: முருகன் அடிமை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடிய அந்த பாடலோடு திரையில் பக்தி இசை பொன்மாலை பொழுதில் நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்ந்து 6:40 கேட்கலாம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூர்ல இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னைக்கு ராத்திரி 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உணவு காடுகளின் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். அதற்கு முன்னதாக 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஆட்டம் பற்றிய அப்போதைய தகவல்கள் இடம்பெறும். நேர்களை இன்று இரவு 10 மலடி மெட்டுக்கள் குளோரிஸான 80 சாங்ஸை நீங்கள் கேட்கலாம். இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6 காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ஜான் கென்னரி அவர்கள். நாளை காலை 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ உங்களுக்காக. காலையில 7:30 காந்தி அஞ்சலி, தொடர்ந்து நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை நண்பகல் 12 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதியை கேட்கலாம். நேர்களே, நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவிக்குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நாளை மாலை 5:00 சித்திர சிவானம் வெள்ளி மின்னல் உலக குழந்தை தொழிலாளர் தினத்தை ஒட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை இரவு 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஆட்டம் பற்றிய அப்போதைய தகவல்கள். தொடர்ந்து ஏறுமூறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்கள். நாளை இரவு 9:30 மயிலிறகு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகாக இடம்பெறும் நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. இதுவரை இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய சில முக்கியமான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி

0: அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நிதி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 லட்சம் இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான பொன்மாலை நேர வணக்கங்கள். பொன்மாலை பொழுது 70s வந்த ஆனந்தமயமான பாடல்களின் அணிவகுப்பு அலைவரிசை 103 ல்

கீடா அந்த பாட்டு மன்மத லீலை திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது எம் எஸ் விஸ்வநாதனின் செயல். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 6:44 பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கோம். சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 29°C, குறைந்தபட்சமா 24°C. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 32°C, குறைந்தபட்சமா 25°C. ஈரோட்ல அதிகபட்சமா 34, குறைவா 26. நீலகிரியில அதிகபட்சமா 21, குறைந்தபட்சமா 17. சேலத்துல அதிகபட்சமா 33, குறைந்தபட்சமா 25. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 29°C, குறைந்தபட்சமா 26°C பதிவாகி இருக்கிறது. மேகலை நாளை வானிலையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு

இன்று போல் இன்று வாழ்க படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் பி எஸ் சசிரேகா பாடியதை கேட்டும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது கேட்டிருக்கும். 6:50 போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. நகரின் முக்கிய இடங்களான டவுன்ஹால், உக்கடம், காந்திபுரம், லட்சுமி மில்ஸ் இங்கெல்லாம் வந்து லேசான போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அதே மாதிரி சின்னியம்பாளையம், மரக்கடை, போத்தனூர் சந்திப்பு, குறிச்சி சாலை, அத்திப்பாளையம், சரணம்பட்டி சந்திப்பு, மேட்டுப்பாளையம் சாலை, புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் வடகோவை ஃப்ளைஓவர், அதே மாதிரி சிந்தாமணி ஃப்ளைஓவர், சத்திரோடு கணபதி, விநாயகபுரம் சந்திப்பு, அத்திப்பாளையம் பிரிவு, விளாங்குறிச்சி சந்திப்பு, சரணம்பட்டி காலப்பட்டி சந்திப்பு, துடியலூர் சந்திப்பு, ஸோ இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது. பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள்.

நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆகாஷவாணி 103 பண்பலை கோவையில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் மூக்குத்தி மீன்கள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், கல்யாணி மேனன் பாடியது. இசை சங்கர் கணேஷ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட அந்த பாடல் தேவியின் திருமணம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 7:09. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் தப்புதாளங்கள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. இசை விஜயபாஸ்கர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல்

0: புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழில் பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளி துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில் பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு

0: ரன்பீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம். விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலே அதிகபட்ச விலையாக 14,519 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,239 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,370 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,007 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலே அதிகபட்ச விலையாக 14,627 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,006 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,333 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,219 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டு

0: கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,169 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,119 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,369 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,819 ரூபாய்க்கும். கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,055 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,907 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 12,499 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,808 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் இன்றைய விலை நிலவரம். விலைகள் ஒரு கிலோவிற்கானது. மல்லிகைப்பூ 600 ரூபாயிலிருந்து 720 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 190 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரையிலும், காக்கடா 300 ரூபாய்க்கும், செண்டு 22 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரையும், கோழிக்கொண்டை 25 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரையும், ஜாதி முல்லை 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாயிலிருந்து 730 ரூபாய் வரையும், அரளி 130 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் இன்றைய விலை நிலவரம். விலைகள் ஒரு படிக்கானது. மல்லிகைப்பூ 120 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 48 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரையும், காக்கடா 60 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி விலை நிலவரம் சத்தியமங்கலத்தில் 60 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் 50 ரூபாய்க்கும், சேலத்தில் 60 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இனி தொடர்வது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: जानकारी के लिए अपने नजदीकी पोस्ट ऑफिस से संपर्क करें या विजिट करें indiapost.gov.in.
2: दोस्तों की मस्ती हो या चाय की चुस्की हो, साथ ही हो कॉलेज की गपशप और मिल जाए कुछ करंट इन्फॉर्मेशन,
3: तो सुनिए जानकारियों से लबरेज युवाओं का सबसे पसंदीदा शो
2: अल्फा जेन,
3: रोजाना शाम 4 बजे से 5 बजे तक.
4: एंड नाउ इट्स टाइम फॉर द लेटेस्ट फीफा वर्ल्ड कप 2026 update.
5: World football update from the BBC.
6: Hello, I'm Sophia Hartley at the BBC Sports Centre with the latest World Cup news. Portugal, Algeria and England all continued their preparations for the World Cup with victories in warm-up matches. Portugal beat Nigeria 2-1. Algeria were 4-0 winners over Bolivia in Kansas City. Meanwhile, thunderstorms in Orlando delayed England's match with Costa Rica for an hour. When the storms cleared, England recorded a dominant 3-0 win. Declan Rice.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று உணவு காடுகள் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுற்றுச்சூழலை பாதுகாத்துடவும் நஞ்சில்லாத உணவு கிடைக்கிறத உறுதி செய்யவும் விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருவாயை பெறவும் உணவு காடுகள் இன்றியமையாத பங்கு வகிக்குது. இந்த உணவு காடுகளோட முக்கியத்துவத்தை பத்தி இன்னும் விரிவா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு சமூக ஆர்வலரும் இயற்கை விவசாயியுமான தமிழ்மாறன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு மனிதர் வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்சவர் தான் அவர். அவ்வளோக்கு தமிழக மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் தான். நானும் அவரை ரொம்ப நாளா பார்க்கணும், ஏன்னா சோசியல் மீடியால அவர் நிறைய பார்த்துருக்கேன், அவர் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்க்கணும்னு நானும் ஒரு ஆர்வத்தோட இருந்தேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு தமிழ்மாறன் அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்க பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
2: ஓகே.
1: உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரியும், இருந்தாலும் எங்க நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தணும், உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
2: வணக்கம். நான் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் விவசாயிகளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக, சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக, மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக, நீர் ஆதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தோடு இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். முக்கியமாக வந்து அது வந்து காவேரி கூக்குரல் இந்த இயக்கத்தோட பேர். அதில் வந்து தமிழக ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன். காவேரி கூக்குரோட இயக்கத்தோட நோக்கம் வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது. எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் வந்து எல்லாம் மோனோ கல்ச்சராக பண்ணிட்டாங்க, மரத்தை விட்டுட்டாங்க. மரம் தான் நம்மளோட ஆதி. நம்ம வந்து காடுகளில் தான் வாழ்ந்தோம், அந்த காட்டை அழிச்சு தான் விவசாயம் பண்ணோம். அந்த காட்டை அழிச்சு கொஞ்சம் காடையும் வச்சிருந்து அதில் விவசாயம் பண்ணால் நல்லாயிருக்கும். மொத்தமாக அழிச்சிட்டோம், ஏன்னா தவறான விவசாய முறையினால அதை நம்ம பண்ணிட்டோம். நம்ம மேலே குற்றம் இல்லை. மரம் இருந்தால் நம்ம போடுற உரத்தை அது சாப்பிட்டுங்கிற ஒரு ப்ரொபகண்டா பண்ணதுனால நம்ம அதை அழிச்சிட்டோம். ஏன்னா நான் ஒரு டெல்டா விவசாயி. எங்கள் ஊர்லேயே நெல் வயலில் முழுக்க மரம் இருந்து, சுற்றி வரப்புகளில் மரம் இருந்துச்சு. நாட்டுக்கருவை இருந்துச்சு, அது ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங்கு. கோடையில் ஆடு மாடுகளுக்கு நல்ல உணவாக இருக்கும். அந்த இலை கொட்டுனுச்சுன்னா மக்கி மண்ணில் உரமாக மாறும். இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து எப்போ வந்து நமக்கு ஒரு மாற்று முறை விவசாயம் வந்துச்சோ அப்போ வந்து இந்த மரங்களை வந்து இயல்பாகவே அழிச்சிட்டாங்க, தவறான புரிதல்னால. இப்போ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா மண் வளம் வந்து அழிஞ்சிருச்சு. இப்போ மண்ணுங்கிறது வந்து நம்ம வந்து ஜடப்பொருள் கிடையாது. உலகத்திலேயே அதிக நுண்ணுயிர் தொகுப்பு உள்ளது மண்ணில் தான். ஒரு தரமான மண்ணுனா ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து உலகத்தில் உள்ள இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட விட அதிகமாக ஒரு 700 கோடிக்கு மேலே மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும். அதுதான் தரமான மண்.
1: அதாவது ஒரு கைப்பிடி மண்
2: மண்ணில் 700 கோடி மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும். அந்த நுண்ணுயிர்கள் இருந்தாலும் தரமான மண். அது எப்படி அளவிடுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே லேபில் போய் டெஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து தலைச்சத்து இருக்கான்னு பார்க்குறோம், ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்குறோம், அங்கக கரிமம் இருக்கான்னு பார்க்குறோம். அந்த அங்கக கரிமன் அளவு வந்து இயல்பாக 3-5 இருக்கணும். ஆனால் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜ் 0.62 தான், தமிழோட ஆவரேஜ் 0.5 தான். ஆனால் 3-5 இருந்தப்போ உணவு உற்பத்தி அபரிதமாக இருந்துச்சு, தரமான உணவு கிடச்சிது. இப்போ மண் வந்து அழிஞ்சதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதுலேருந்து விளையிற பொருளில் தரம் இல்லை.
1: அப்போ நம்ம வந்து மண்ணை மலடாக்கிட்டோம்.

0: நான் வந்து புள்ளி அஞ்சுங்கிறது, சவுத்தில் போனால் புள்ளி ரெண்டு இருக்குது, சைபராக போனச்சுன்னா பாலைவனம், அதில் நீங்கள் எதுவுமே விளைவிக்க முடியாது. மணலில் எதையும் நீங்கள் விளைவிக்க முடியாது. மண்ணுங்கிறது அதில் கொஞ்சம் கரிமப்பொருள் இருக்கணும், இலதள குப்பைகள்லாம் இருக்கணும், கொஞ்சம் ஆடு மாடு கழிவுகள்லாம் சேரணும், அப்போ தான் அந்த நுண்ணுயிர் டெவலப் ஆகும். கொஞ்சம் எப்போதும் மூடாக்கிலே இருக்கணும். நேரடியாக சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த மண் வந்து மரடா போயிடும். என்னென்னா இந்த நுண்ணுயிர், நம்ம நுண்ணுயிர்னு சொல்கிறோம், நுண்ணுயிர் எல்லாமே கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணுயிர்கள். நம்ம உலகத்தில் வந்து விஞ்ஞானிகள் அளந்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் உள்ள நுண்ணுயிர்களை வந்து அளக்கும்போது ஒரு 550 ஜிகாடன்ஸ் இருக்குன்னு அதோட இடைய சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள நுண்ணுயிர்களுடைய உயிர்களுடைய இடைய அதில் 450 ஜிகாடன் வந்து வெறும் தாவரம் தான், ஒரு 100 ஜிகாடன் தான் உயிர். அந்த 100 ஜிகாடனில் ஒரு ஜிகாட்டன்ங்கிறது 1 பில்லியன் டன்னு. அப்போ வந்து 100 ஜிகாடனில் 93% கண்ணால் பார்க்காத நுண்ணுயிர் தான். வெறும் 7% தான் மனிதர்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், கண்ணால் பார்க்குற பூச்சி புழு எல்லாமே. அப்போ 93% கண்ணால் பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வாழணும்னா இன்றைக்கி அடிக்கிற வெயில் 40 டிகிரி 45 டிகிரியில் அந்த நுண்ணுயிர்கள் இருக்க முடியுமா? அதில் 70% பாக்டீரியா தான், 12% ஃபங்கஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் ஆர்கியாசு, இன்னும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள். இது எல்லாம் 93%, மனிதனுங்கிறது 0.6% தான். அப்போ மனிதன் என்ன நினைக்கிறான், இது நமக்கான உலகம் நினைக்கிறான். இது வந்து நுண்ணுயிர்களுக்கான உலகம், அது அழிஞ்சதுன்னா நம்ம இருக்க முடியாது. இன்னும் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து டைனோசர் அழிஞ்சதுன்னு நம்ம வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது பெருசாக பார்க்குறோம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு 2700 ஸ்பீசிஸ் காணாப்போகுது மண்ணுக்கடியில்.
1: மண்ணுக்கடியில்
0: 2700 ஸ்பீசிஸ் மண்ணியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஐநா அமைப்பு அறிக்கை சொல்லுது இது 2700 ஸ்பீசிஸ் காணாப்போனுச்சுன்னா எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ நுண்ணுயிர் அழிஞ்சுதுன்னா மண் அழிவுங்கிறது மக்கள் அழிவு தான். அப்போ உற்பத்தி என்ன குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே ஐநா அமைப்பு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 20 வருஷத்தில் 30% உணவு உற்பத்தி குறைப்புன்னு சொல்லுது இந்த மண் அழிவுனால. எஃப்ஏஓ உங்களுக்கு தெரியும், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 60 வருஷத்துக்கான மண் தான் உலகத்தில் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்கிறோம்.
1: அதாவது மண்ணை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது,
0: ஏன்னா மணலாக இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா அந்த மேல் மண்ணுங்கிறது தான் ஒரு 30-40 இன்ச் மண் தான் வளமான மண். அந்த மண் டீகிரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த UNCCDன்னு ஒரு அமைப்பு, அதுவும் ஐநாவோட அமைப்பு, ஆனால் பாலைவனத்தால் தடுத்தல் அமைப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2050 90% பாலைவனம் போகுதுன்னு
1: சொல்கிறான். டெசர்டிஃபிகேஷன், இது வந்து மனிதனுடைய செயல்பாடுகள்
0: தான். மனிதனால தான் இதெல்லாம் போயிட்டு இருக்குது. எதனால போகுதுன்னா, மரம் இல்லாததுனால. ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு 6000 கிலோ மண் டீகிரேட் ஆகுறாங்க. அதாவது 1.5 யூனிட் மண் ஒரு ஏக்கர்லேருந்து டீகிரேட் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்குது, வாய்க்கால், குளம், குட்டை, ஏரி, கடல் நோக்கி போயிட்டுருக்குது. அதே மண் அரிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன நடக்கும்னா, இப்படியே போனோம்னா 2050 பழங்கடான்னு சொல்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எப்படின்னு நமக்கு தெரியாது. 2000 வந்து ஐநா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சுற்றி பார்த்து இந்த நாள் நீண்டுச்சுதுன்னா அடுத்த 20-30 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 50-60% பாலைவனம்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அறிக்கை அன்னைக்கு தான் நம்ம வந்து பசுமை கிரகங்கள் திட்டம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இதை நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம 2026 இருக்கோம். அரசாங்க டேட்டா 48% நிலம் பாரல் லேண்டு தமிழ்நாட்டில். ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கும்போது 50-60% தரிசு நிலமாக தான் இருக்குது. தரிசு நிலமாக இருக்குது, விவசாயம் பண்ணலை. ஆனால் ஐநா அமைப்பு சொல்கிறது பாலைவனமாக போயிடுங்கிறான், அது விவசாயம் பண்ண முடியாதுங்கிறான்.
1: நம்ம தரிசுன்னு சொல்கிறது ஒரு காலத்தில் பாலைவனமாயிடும்,
0: ஆயிடும், அவ்வளோதான். ஏன்னா முப்போகம் விளைஞ்ச பூமி. நம்ம 15,000 வருஷம் விவசாயம் பண்ணிருக்கோம் தமிழர்கள். நம்ம வந்து உலகத்திலேயே மூத்த குடி, இதில் வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 60,000 வருஷமா வாழ்ந்த இது இருக்குது, இங்கே ட்ரேஸ் இருக்குது.
1: நான் சமீபத்தில் கூட பார்த்தேங்க, அதாவது 65,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து முதல் மனிதம் வெளியேறின காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 50,000 வருஷம் வந்து இதில் கரெக்டாக கணக்கு வருது.
0: ஆமாம், நம்ம எப்படி ஒரு பழமையான நாகரிகமாக இருந்தோம், நம்ம விவசாயம் 15,000 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே கார்பன் வந்து சர்ச் பண்ணும்போது எத்தனை வருஷம் பழமையானது கார்பன் பதிவு மூலமாக கண்டுபிடிச்சிடுறாங்க.
1: கார்பன் 14 டேட்டிங்.
0: ஆமாம், அந்த டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு 60,000 வருஷம் வந்து மனிதன் நம்ம ஊரில் வாழ்ந்துருக்கிறான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லாயுதத்தை பயன்படுத்தின போது முதலிடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்திலேயே. 1.5 லட்சம் வருஷத்துக்கு முந்தி அந்த ஆதி மனிதன் பயன்படுத்த கல்லாயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 7,000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த மனிதனோட ஜீனோட இன்னைக்கு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு மதுரையில்.
1: ஆமாம்,
0: என்ன அவர் ஒரு விரும்மாண்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து உசுரமிட்டிக்காரு. இன்னைக்கு இருக்கிறப்ப 7000 வருஷம் பழமையான நாகரிகத்தோடு உள்ள

0: அதே ஜீனோடு இன்னைக்கு இருக்கிற. அப்போ நம்ம ரொம்ப பழமையான எல்லாத்துலேயும் மூத்த குடி எல்லாத்துலேயும் ஒரு நாகரிகத்தில் விவசாயத்தில் எல்லாத்துலேயும். ஆனால் இன்றைக்கி நிலமை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, மண் வளங்கிறது அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, மோனோகல்ச்சர், ஒரு பயிர் விவசாயம் அப்படின்னு போகிறது தான். மரத்தை வந்து நம்ம ஒரு பாகமாக வச்சுருந்தோம், அதை எடுத்துட்டோம். ஆனால் காடுகள்லேருந்து விவசாயம் ஆரம்பித்து காட்டை வச்சுருந்தோம், உள்ள விவசாயம் எடுத்தோம். இப்போ மொத்தமாக அழிச்சிட்டு மோனோகல்ச்சர் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து மண் அழிவு வந்துட்டு, மண் அழிவினால் மக்கள் அழிவு நடந்துக்கிட்டு இருக்குது, மக்களோட ஆரோக்கியமும் கெட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து மண் ஏன் அழிஞ்சிட்டாலும் நமக்கு என்னென்னா, அதில் உற்பத்தியாகிற பொருளோட தரம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து சத்குரு வந்து ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா வந்து ஒரு ஆரஞ்சு மணம் சாப்பிட்டுதான், நீ இன்றைக்கி 8 ஆரஞ்சு மணம் சாப்பிட்டதான் அதுக்கு அந்த சத்துக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது சயின்ஸும் சொல்லுது. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சத்து குறைஞ்சிருச்சுனாங்க. அதாவது நேஷனல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க, இந்தியாவில் விளையக்கூடிய காய்கறிகளில் பழங்களில் 60% ப்ரோட்டீன் இல்லைங்கிறாங்க, 87% மினரல்ஸ் இல்லைங்கிறாங்க. இப்போ அப்போ
1: வெறும் சக்கை தான் இருக்குது,
0: வெறும் சக்கையை சாப்பிட்றோம் நம்ம. இப்போ அரிசியிலேருந்து எல்லாமே என்னென்னா, நம்ம வெறும் சக்கையாக சாப்பிட்ருக்கோம். அரிசினு உதாரணத்துக்கு அரிசி தான், நம்ம தோலை நீக்கிட்டு அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வெறும் சக்கையை சாப்பிட்றோம். அதனால் நமக்கு வந்து நோய் வருது. அப்போ எதுக்காக நம்ம ஒவ்வொரு காய்கறி வெரைட்டியாக தேடி தேடி சாப்பிட்டோம்னா, பலவிதமான சத்துக்கள் உடம்புக்கு தேவை, விட்டமின் தேவை, மினரல்ஸ் தேவை, நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் நீக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. இது பழங்களில் தான் இருக்குது, காய்கறிகளும் தேடி சாப்பிட்றோம். ஆனால் சத்து இல்லைனா சாப்பிட்டு என்ன பண்ணுறது? இதில் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் நோயோடு இருக்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டயபெட்டிக் ஹெட்டாக மாறிட்டோம், குழந்தைக்கு டயபெட்டிக் வருது, கேன்சர் வருது. எதனால வருதுன்னே தெரியல, அவன் என்ன பாவம் பண்ணானே தெரியல, குழந்தை கேன்சரோட வருது. அதை விட
1: இப்போ குழந்தையின்மை,
0: இன்ஃபர்டிலிட்டி, இதெல்லாம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் சத்து இல்லாத உணவு சாப்பிட்றது, சத்து இல்லாத மண்ணிலேருந்து விளையிறது, சத்து இல்லாத உணவாக இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மண் வந்து மலடானது ஒன்றும் இல்லாமல் நீராதாரம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருமே சர்ஃபேஸ் வாட்டரை பயன்படுத்தி தான், நீங்கள் தமிழ்நாடு பூரா விவசாயம் பண்ண எந்த மாவட்டமாக இருந்தாலும் கிணத்து தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்கன்னு. இன்றைக்கி 2000 அடி 3000 அடி போர் போட்டு தண்ணி வருது, அந்த தண்ணியில் தரமும் இல்லை. இன்றைக்கி குடி தண்ணி அப்படின்னா போர்ட்டபுள் வாட்டர் வந்து TDS 300 இருக்கணும்னு அரசாங்கமே நிர்ணயித்து வச்சுருக்கு. நான் கிராமத்துலேருந்து வர்றேன், எங்கள் ஊரில் TDS 850 இருக்குது. நான் வந்து ஒரு நதிக்கரையில் இருக்கிறோம், ஒரு பாண்டவியாத்து கரையில் போர் இருக்குது, 850 TDS கிராமத்தில் இருக்குது. அப்போ வந்து தண்ணி கெட்டு போச்சு,
1: குடிக்கிறதுக்கு
0: தகுதியில்லாத தண்ணி தமிழ்நாடு பூரா வந்துருச்சு, தண்ணியோட அளவும் குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்தப்ப ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளோ தண்ணி இருந்தால் அன்னைக்கு 25% தான் இன்றைக்கி இருக்குங்கிறாங்க. அந்தளவு தண்ணியோட இது குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நிலத்தடி நீர் மட்டம் பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீரில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூஃபயர் சொல்லுவாங்க, நீர் தாங்கி தொட்டிகள், அது வந்து ஒரே அளவு தான் இருக்கும். அதுலேருந்து உறிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன பண்ணும், ட்ரை ஆகிடுச்சுன்னா அது திரும்ப ஃபில் பண்ணுறதுக்கு இயற்கை மழை பெய்யுது. வர ஒரு கடந்த 100 வருஷமாக ஒரே மாதிரி மழையளவு தான் இருக்குது. மழையளவுலாம் குறையவே இல்லை. 900 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டு ஆராய்ச்சி, ஆனால் ஒரு நாளில் கொட்டி தேய்க்குது, 10 நாளில் பெய்யுது. அப்படி பெஞ்சுதுன்னா தண்ணி எப்படி பூமிக்குள்ளே போகும், எப்படி அக்யூஃபயர் ஃபுல்லாகும்,
1: ரன் ஆஃப்
0: ஆகிடுது. அதை தடுக்கிறதுக்கு மரம் வேணும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கணும்னாலும் மரம் வேணும். இப்போ வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இன்னைக்கு அடிக்கிற டெம்பரேச்சர் நம்ம சார்மான 35 டிகிரி, ஆனால் நான் கோடையில் 40-45 போணுச்சுன்னா அது எப்படி நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்து போயிடுது. அப்போ வந்து அது வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நுண்ணுயிர்கள் அழிஞ்சதுனால மண்ணோட வளம் குறைஞ்சிருச்சு.
1: அப்போ வந்து இந்த மண்ணுக்கு வந்து ஒரு மேலே ஒரு குடை பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டிய மரங்கள் இல்லை, அதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். அதே மாதிரி ஃபுல்லாக காங்கிரீட் ஆயிடுச்சு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது இல்லை, இறங்குறது இல்லை, ஓடிடுது. நதி நீர்லாம் வெள்ளம் வந்துடுது, நம்மளுக்கு கடலில் போய்
0: கலக்குது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று உணவு காடுகள் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: மண் வளம் மேம்பட நுண்ணுயிர்களை காப்பாற்றணும், மழை பெய்யுற தண்ணி உள்ள பூமிக்குள்ள இறங்கணும், அது மட்டும் இல்ல பருவநிலை மாற்றம் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது.
2: கிளைமேட் சேஞ்ச்
1: இன்னைக்கு பெய்யுற மழையெல்லாம் பருவ மழை கிடையாது, பருவநிலை மாற்றத்தினால வேற புயல் மழை தான் இன்னைக்கு பெய்யுது.
2: பருவம் தப்பிய மழை
1: இன்னைக்கு பெஞ்சிட்டு இருக்கு. இது என்ன நடக்குதுன்னா, இது விவசாயிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அவனுக்கு எப்ப மழை தேவையோ அப்ப பெய்யறதில்ல, எப்ப தேவையில்லையோ பெய்யுது, அறுவடை நேரத்தில் மழை பெய்யுது.

0: இப்போ சமீபத்துல இந்த வெப்பசலன மழை இது கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஒரு சில பகுதியில அதிகமா பெய்யுது. விவசாயிட்டு போய் கேட்டா எப்படி இருக்குன்னா பேஞ்சு கெடுக்குது. இப்பதான் நான் எள்ளு அறுத்து போட்டிருக்கேன், இந்த நேரத்துல மழை பெஞ்சா பெய்யக்கூடாத நேரம் இது, பெஞ்சு என்னுடைய வெள்ளாமையே கெடுத்துருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப உங்க டெல்டா பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது,
1: நிறைய இருக்குது. பருவநிலை மாற்றத்தினால பாரம்பரிய நெல் எல்லாம் என்னன்னா அதெல்லாம் போட்டோ சிந்தசிஸ் வந்து அதில் எப்போதுமே அது சென்சிட்டிவாக உள்ளது, ஃபோட்டோ சென்சிட்டிவ். இப்போ வந்து ஒரு பயிர் வந்து பனி பெஞ்சா கதிர் வரணும்னு இருக்குன்னா நீங்கள் நடவு நட்ட ஒரு மாதத்தில் பனி பெஞ்சினா அது கதிர் வந்துடுது முழு வளர்ச்சி பெறாமலே, அப்போ விவசாயிக்கு லாஸு. அந்தமாரி பருவம் தப்பி பெய்யுது. குறுவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சீசன் வந்து நம்ம ஜூனில் வந்து நம்ம வந்து தண்ணி திறக்கிறாங்கன்னா அது வந்து அக்டோபருக்குள்ளே குறுவை இறத்துருவாங்க. ஆனால் ஜூன் ஜூலையில் தண்ணி திறப்பாங்க, பின்னாடியே மழையும் வரும், அப்போ மொத்தமாக எல்லாம் மிதக்குது. அப்போ வந்து அவங்களால வந்து எந்த ஒரு பயிரையுமே லாபமாக எடுக்க முடில. பட் நான் இருக்கிறேன்னா எனக்கும் கொஞ்சம் நிலம் இருக்குது. கடந்த 10 ஆண்டு ஆவரேஜ் எடுத்துட்டோன்னா 7 வருஷம் நிவாரணம் தான் வாங்கியிருக்கேன், 3 வருஷம்தான் அறுவடை பண்ணியிருக்கிறோம்.
0: அப்போ ஒரு
1: ஒன்று வறட்சி நிவாரணம் இல்லை வெள்ள நிவாரணம், ரெண்டு விஷயம் மாறி மாறி நடக்குது. இப்போ எப்படி விவசாயி தப்பிக்க முடியும்? இது வந்து டெல்டாவுக்கு நான் சொல்கிறேன், இது எல்லா பகுதியிலும். நான் வந்து பெரிய குளம் போகிறேன், மாவு விவசாயி கேட்டால் எப்படி இருக்குங்கன்னா நல்லா பூத்து காய் எடுக்கிற நேரத்தில் மழை பெஞ்சு எல்லா பூவும் கொட்டிடுச்சு. இப்போ மாவு விவசாயிகளுக்கு இந்த வருஷம் அதுமாரி பாதிப்பு. ஒவ்வொரு பகுதியிலையும் இந்தமாரி பருவநிலை மாற்றி பெய்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அப்போ விவசாயிகள் இன்னொரு விஷயம், இதனால் விவசாயியோட பொருளாதாரம் வந்து மிக மிக மோசமாக போயிட்டுருக்குது. விவசாயியோட பொருளாதாரம் சரியில்லை, மண்வளம் இல்லை, சூழல் சரியில்லை, நீர் ஆதாரம் போயிடுச்சு. இந்த நாளுக்கும் ஒரே தீர்வு மரம் நடுறது தான். அந்த மரத்தை வந்து நம்ம எங்கே போய் நடுறது? பொது இடத்துல நட்டாலும் நீங்கள் வளர்க்கவே முடியாது. அப்போ விவசாயி மனசு வச்சா மட்டும்தான் அவங்களே அவங்க காப்பாற்றிக்க முடியும். இந்த விவசாய முறையை கொஞ்சம் மாற்றணும். என்ன விவசாயம் பண்ணாலும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 120 மரம் இருக்கணுங்கிறாங்க. ஒரு ஏக்கரில் ஜஸ்ட் ஒரு 50 மரம் இருந்தாலே இந்த நிலைமை மாற்ற முடியும்.
0: இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ஏக்கரில் 50 மரங்கள் இருந்தால் சாதாரண விவசாயம் பண்ண முடியாதுல்ல?
1: தாராளமாக பண்ணலாம். வரப்பில் தான் வைக்க சொல்கிறோம்.
0: ஓ, வரப்பில் வச்சாலே 50 மரம் வைக்கலாங்களா?
1: வரப்பில் வச்சா 100 மரம் வைக்க முடியும். 10 அடிக்கு ஒன்று வச்சாலே 80 மரம் வைக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருங்கிறது 200 அடி. ஒரு பாக்ஸ் மாரி போட்டீங்கன்னா
0: ஒரு ரெக்டாங்கிள்
1: ரெக்டாங்கிள் போனால் 200 அடி நீ இது அகலம் இருக்குது. இப்போ 200க்கு 200 வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 80 மரம் அதுலேருந்து 100 மரம் நீங்கள் நட முடியும். பார்டரில் நடும்போது அந்த மரங்கள் நல்லா கிருத்து வந்துடும். இது விவசாயிக்கு ஒரு மொத்த தொகை கிடைக்கும். இன்றைக்கி வந்து டிம்பர் மரங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்து ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுன்னா புள்ளி போகிறோம் என்ன சொல்லுதுன்னா 87,000 கோடிக்கு இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். இது இன்னும் 2028-29 1.5 லட்சம் கோடிக்கு மேலே போகுங்கிறாங்க.
0: நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கு,
1: ஆகிட்டு மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு, தேவை அதிகமாக இருக்கிட்டு உற்பத்தி இங்கே இல்லை. அப்போ விவசாயி உற்பத்தி பண்ணால் அது இங்கேயே விற்றுக்க முடியும்.
0: இப்போ அந்நிய செலவணி வீணாக போகுது,
1: வீணாக போகுது. இப்போ அதை வந்து தடுக்க முடியும். அப்போ மரம்ங்கிறது எந்த 5 விஷயத்துக்கு பாருங்கள், ஒன்று விவசாயியோட பொருளாதாரத்தை முன்னேற்றுது, மண் வளத்தை மேம்படுத்துது, நீராதாரத்தை மேம்படுத்துது, சுற்றுச்சூழலை மேம்படுத்துது, நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தையும் முன்னேற்றுது. இது நீங்கள் வந்து எந்த விவசாயத்தையும் அழிச்சிட்டு பண்ண முடியல. நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் பார்டரில் மரத்தை வச்சுங்க, அது ஒரு அரண் மாதிரி இருக்கும், வெப்ப காற்றை தடுக்கும், அதில் பறவைகள் இருந்தால் அந்த பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இந்த பலன்லாம் அந்த மரத்தில் இருக்குது. நுண்ணுயிர்களை காப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒரு தயிர் உர ஊற்றணும்னா ஒரு குடத்துக்கும் ஒரு துளி தான் ஊற்றுறோம். ஒரு பெரிய ஒரு 10 குடம் பாலுக்கும் வந்து கொஞ்சம் தான் ஊற்றுறோம், அதுக்காக ஒரு 2 குடத்தை ஊற்றப்படுறதில்லை. அந்த மாதிரி இந்த நுண்ணுயிர்கள் இருந்து என்னென்னா மரத்து நிழலில் ஒதுங்கிக்கும். கோடை காலத்தில் வேர்கள் அடியில் போய் இருக்கும், மழை பெஞ்சினா ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி தயிரில் பாலில் தயிர் ஊற்றினா ஸ்ப்ரெட் ஆகுது, அதுமாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இந்த மரம் இல்லைன்னா அந்த நுண்ணுயிரை அழிஞ்சிரும். நீங்கள் எப்படி திரும்ப திரும்ப ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து அந்த நுண்ணுயிரை டெவலப் பண்ணி வேலை செய்யணும். ஆனால் மரத்தை நட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா மண் வளம் ஏறிக்கிட்டே இருக்கும். நன்றி சார். நம்ம எல்லாருமே வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இங்கே வந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உணவு காடுகள் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 மணிக்கு நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திரமோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 லட்சம் இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு

0: வேலைவாய்ப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம் நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18 தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென் நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷவாணி 103 பண்பலை கோமை எம்புத்தூர்ல கேட்க இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். 8:05 ஆச்சு. இதமா ரிதமான பால்கள் அடுத்து வரக்கூடிய இந்த 55 நிமிடம் அலங்கரிக்க இருக்கிறது. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க ஆஜய் உதயா. தொடக்கமா சிகரம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் இசையமைத்து கே சித்ராவோடு சேர்ந்து பாடின பாட்டு

கீழே இந்த பாட்டு பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜசீல. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 8:15 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதம் ரீதம். நேர்களே, நாளை நண்பகல் 12 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகத்தின் இரண்டாம் பகுதியை கேட்கலாம். இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இனி தொடர்ந்து நிலவே மலரே திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது MS விஸ்வநாதன் இசை.

என்றும் நீங்கள்

கீடாந்த பாட்டு பிள்ளை நிலா திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில் ஆகாஷவாணி 103 FM-ல் இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:25 நினைவூட்டுகிறோம். நேர்களே, நாளை மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் உலக குழந்தை தொழிலாளர் தினத்தை ஒட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. இதம் ரிதம் நிகழ்ச்சியிலே அடுத்து உறவை காத்துக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது டி ராஜேந்திர இசை.

0: தழுவாத கைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரனேஷ் ஜானகி பாடினாங்க இளையராஜா இசையில. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம் இதம் ரிதம். 8:34 ஆகுது. நேர்களை நினைவூட்டுகிறோம், உங்களுக்கு பிடிச்ச க்ளோரிஸான 80s பாடல்களை கேளுங்க இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில. ஸோ இன்னைக்கு நீலகிரி மாவட்ட மற்றும் கேரள மாநில நேர்கள் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயத்தோட அடுத்த பாட்டு நம்ம கேட்கலாம். அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியது இளையராஜா இசை.
1: சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு.

0: இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானி கூட சேர்ந்து பாடின பாட்டு ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக கேட்டோம். 8:44 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இதம் ரீதம். இனி தொடர்ந்து ஆனந்த ராகத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானிக்கு பாடியது இளையராஜா இசை.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா

கேட்டு இந்த பாட்டை பாடினாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், சங்கர் கணேஷ் இசையில் டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக. இதம் ரிதம் கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM-ல் 8:54. இதம் ரிதம் நிகழ்ச்சி நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாட்டு சங்கர் கணேஷ் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியது விதி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் இணைந்திருந்தது உங்கள் ஆர்ஜே உதயா.

0: டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேர்களை, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெடிக்கல் லிசனர் சாய்ஸில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்களினுடைய விருப்ப பாட்டு இரவு 10 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

அந்திவானத்தின் அழகிய தோற்றம் ஆனந்தம் தரும் தேன் சுவை பாட்டும். இரவுறங்கும் இந்த அழகிய வேளையில் நம் எண்ணாலைகளின் இடையராயக்கங்களுக்கு இசையோடு தென்றல் கலந்து இசை தென்றலாய் நம் மனதை வருடவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் 9:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கரும்பா கனியா இல்லை கவிதை சுவையா, இவன் விருந்து கொடுத்தான் அவள் விழுந்தாள் மடியில். இளமை அழகின் இயற்கை வடியில் இவர்கள் மங்கள தீபத்தின் பொன்னொளி சாரமாய் மின்ன தொடங்கிவிட்டனர். அன்பு என்று வந்துவிட்டால் காற்றும் இசை பாடுகிறது, ராகமும் தாளம் போடுகிறது. காதல் பயணமாக ஊட்டி வரை சென்ற இவர்கள் உறவின் உன்னதத்தை பாடலாக கேட்டு வருவோமா? மயிலிறகு தரும் முதல் பாட்டு.

0: கேட்ட அந்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். 9:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். அவ்வாழ்க்கையே மகிழ்ச்சியோடும் இசையோடும் துணிவோடு சேர்ந்த உற்சாகத்தோடும் வரவேற்று கொண்டாட வேண்டும். செவ்வாழை கால்கள் பின்னாமல் பின்ன, செவ்வள்ளி கண்கள் சொல்லாமல் சொல்ல, காளையர் கேட்கும் கேள்விகளுக்கு ஜாடையில் கூறும் மொழிதான் 20 வயதில் இத்தனை அழகை ரசிக்க வைக்கிறது போல. ஓவியமாக பேசும் பூவடியின் புன்னகை மொழிதான் இந்த பாட்டு. ஆட, இன்னும் எத்தனை எத்தனை அழகுதான் இப்பாடலில் இருக்குமோ, கேட்டு வருவோமா?
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே,

கேட்ட அந்த பாடல் அதே கண்கள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எஸ் வேதாச்சலம். நேயர்களை இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் லெசன சாய்ஸில் இன்று வியாழக்கிழமை. ஸோ நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்குபெற்று அவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய செம்ம சூப்பரான பாட்டை உங்கள் விருப்பமாக கேட்டு ரசிக்க இருக்கும் இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில். 9:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசைத்தன்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இருப்பதை கொண்டு இன்பமாக வாழ்தல் வேண்டும் என்பது போன்ற உண்மையான கருத்துக்களை எடுத்துரைக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் பாடல் இது. வீடு நலமாக இருந்தால் நாடு நலமாக இருக்கும், அதனாலேயே நிம்மதியும் பிறக்கும் என்று பாடி மகிழும் இச்சகோதரிகளின் ஆவணி வீதியில் வாங்கி வந்து அள்ளி வைத்து அழகு பார்த்த ஆணி முத்தை காணவில்லை. அதை கண்டுபிடித்து இச்சகோதரிகள் எண்ணி விளையாடி ரசிக்கும் இந்த பாட்டு மயிலிறகில்.

கேட்ட அந்த பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திற்காக பி சுசீலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி, எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 9:29, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காலம் மாறினால் காதலும் மாறுமோ? அன்று நிழலாடும் விழியோடு ஓடிய அவனை இன்று விழியில் நின்றாட சொல்லி கேட்கும் அவள் நெஞ்சம். நிலை மாறலாம், ஆனால் நினைவு என்றும் மாறாது. மங்கையின் இதயம் காலையின் சொந்தமானது என்றாலும் வேறு எவரிடமும் பேச வார்த்தை இல்லாமல் தவிக்கும் காதலனை வேலவனாக எண்ணி பாடும் காதலியின் பாட்டுதான் இது. இந்த பாடல் தோன்றிய கதை என்னவோ வேறுதான், ஆனால் காட்சியமைப்பில் இப்படியும் நம்மை ரசிக்க வைக்கிறது.

கேட்ட அந்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் கோவர்தனம். ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: 9:37 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசை தஞ்சலால் இதயம் வருடும் மயிலிறகு. இருவருக்குள் மலர்ந்த அன்பு வாழைத்தோரண மேலத்தோடு அவர்கள் கைகளில் மாலையாக மாறி நின்ற வேளையில்தான் சிந்தித்தனர் இவர்கள் சந்தித்த நேரத்தை. காற்றில் கலந்த இசையாலும் காதல் தந்த அன்பாலும் கவிதை வானில் சிறகு விரித்து பறந்து மகிழ்கின்றனர் இந்த முத்துக்கள்.

கேட்ட அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். உள்ளமது தெய்வமானால் இல்லமது கோவிலாகும். அந்த வகையில் தன் இல்லத்தை ஆனந்த மாளிகையாக வைத்திருக்கும் கள்ளம் இல்லா பெண் உள்ளம் பாடும் கானம்தான் இது. அந்திப்படும் போது இவள் வீடு அழகிய விடாம், அந்த வெண்ணிலவும் இவள் இல்லத்தை கண்டு விளையாடுவதற்கு ஓரிடம் கேட்கிறதாம். இல்லை என்று சொல்லாத தங்க கிண்ணங்கள் தான் இறைவன் வாடும் உள்ளங்கள் எனும் அவள்தான். ஆலயம் என்பது அவர்களின் வீடு. அது அன்றாடம் கொண்டாடிடும் கல்யாணி வீடென பெருமை கொள்கிறாள். அந்த ஆலயத்தின் அம்சங்களை நாமும் கேட்டு வருவோம்.

கேட்ட அந்த பாடல் தாமரை நஞ்சன் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ்ல இன்று வியாழக்கிழமை சோ நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களாம் உங்களுடைய விருப்பமா கேட்டு ரசிக்க இருக்கும். சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்களும் ரெடியா இருங்க. நேரம் 9:47, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. ஒரு கை மற்றொரு கையை தொட்டவுடன் சொல்ல முடியாத உணர்வுகள் உயிர் முழுவதும் பரவிவிடுகின்றன. கண்கள் மயங்குவது அன்பினால், மேனி நடுங்குவது நெருக்கத்தால், இதயம் துடிப்பது எதிர்பார்ப்பார். இவை யாவும் அன்பின் மௌன மொழிகள் என்றே சொல்லலாம். கொஞ்சலும் கெஞ்சலும் காதலின் பலவீனம் அல்ல. இரண்டு இதயங்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்ப தொடங்கியதற்கான அடையாளம். மயிலிறகு தரும் அடுத்த பாட்டு.

கேட்ட அந்த பாடல் திருடாதி திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு. நேரம் 9:51, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 101.03 FM-ல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசைத்தன்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. முள்ளில் ஆடும் நெஞ்சம், கல்லில் ஊறும் கண்கள், நாடு கண்ட பூங்கொடி, காடு வந்த காரணம் என்ன என்று எண்ணி பார்த்தால் வலை போட்டும் கிடைக்காத வெட்கம் கொண்ட ஆண்மானின் வருகைக்காகத்தானாம். கொண்டாட்டத்தில் குதூகலிக்கும் பெண்மானின் துள்ளல் பாட்டுதான் இது. துடித்து எழுந்து கதை முடிக்க நினைத்த பட்டத்துராணியின் வெற்றி பாடலை நாமும் கேட்போம்.

கேட்ட அந்த பாடல் சிவந்தமன் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை டி கே ராமமூர்த்தி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. அவளை நாடி துடிக்கும் அவனின் நாடிக்கு தேடலை கொடுத்த பாட்டுதான் இது. சின்னஞ்சிட்டு ஜோடி ஒன்றை ஒன்று நாடி, சிறகனை விரித்து பறக்கும் காலத்தை நாடி, நேரத்தை தேடி ஓடி விளையாடிடும் இந்த பாட்டு மயிலிறகு தரும் நிறைவு பாடல். சீதா திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேரம் 10 மணி. கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கு லிசனர் சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமாக இந்த ஒரு மணி நேரம் முழுக்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன் ஆர்ஜே பத்மினி. எஸ் என் கூட தான் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க மெலடி மெட்டிக்கல் கேட்ட என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ரைட், சோ நம்ம நிகழ்ச்சியில இன்று 1981 1992 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்த பாடல்கள் கேட்கலாம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s வந்திருக்கக்கூடிய செம்ம பாட்டு உங்களுடைய விருப்பமா கேட்டு ரசிக்கிறதுக்காக இருக்கும். இன்று வியாழக்கிழமை, சோ நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சோ நேயர்களை நீங்க எப்படி கால் பண்ண போறீங்க, நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2316312 இந்த எண்ணுக்கு அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்க கால் பண்ணும்போது 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, கவலையப்படாதீங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9585800103 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேரு, ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல் எது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் நீங்க அனுப்பலாம். ரைட், அந்த வகையில நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குணசேகரன், கேரளா ஆழம்புள்ள பகுதியிலிருந்து. சோ அவங்களுக்காக பாடல் வருது. ஸ்டேடியன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 10:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கல்லசனர் சாய்ஸ் நேயர்களினுடைய விருப்பமான பாடலாம் கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா ஹலோ
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடத்த ரங்கநாதன் மேடம்.
0: சொல்லுங்க ரங்கநாதன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: அண்ணா நகர் முதல் திரைப்படத்துல இருந்து மெதுவாக வந்த ஒரு காதல் பாடல்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: ஓகே, மிக்க நன்றி.
0: நன்றி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் அவங்க கூடவே. அடுத்த பாட்டு. ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்? ஹலோ,
1: அம்மான்ற அழைக்காத
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு ஆட்சி நிறைவை பற்றிய பொதுமக்களின் கருத்து. 10:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. மெலடி மெட்டுக்கலசன சாய்ஸ் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று நேயர்களுடைய விருப்பமான பாடல்களாம் கேட்டுட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் வாயிலாகவும் சரி, போன் பண்ணியும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: உங்க பேரு?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: ஓகே, சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படம் பயணங்கள் முடிவதில்லை, அதுல மணியோசை கேட்டு எழுந்து என்கிற பாடல் வேண்டும்.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

10:24 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டு கலசன ஜாய்ஸ் நேர்களினுடைய விருப்பமான பாடல்கள். இன்று வியாழக்கிழமை, சோ நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம், நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், அடுத்த பாட்டு யாருடைய விருப்பமாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குன்னூர்ல இருந்து அஃப்ரன் சுல்தானா, இவங்களுக்காக பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது. ஸ்டேடியோ ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

நேர்களே, நாளை மாலை 5:02 சித்திரசவானம், இதில் வெள்ளி மின்னல். உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:29 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெரடி மெட்டிக்கல்ஸ். சாய்ஸ் நேயர்களினுடைய விருப்பமான பாடல்களாம் ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நேயர்களை, நீங்களும் இன்னும் உங்க விருப்ப பாடல் கேட்கல, அதுவும் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்க விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய விருப்ப பாட்டினும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறலாம் நினைச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருக்குமே கால் பண்ணும்போது 0422 கோயம்புத்தூர்க்குரிய சொல்லுங்க கோகிலா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்? பாட்டு வருது, கேளுங்க.

0: மெலடி மெட்டிக்கல் சாய்ஸ் நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள். நீலகிரி மாவட்டம் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் விருப்ப பாட்டு ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடுத்ததா யாருடைய விருப்ப பாட்டு கேட்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க கோபால், உங்களுக்கு என்ன பாடத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு
0: எஸ் நீங்க கேட்ட பாட்டு இதோ.

0: மெலடி மெட்டுக்கு லிசனர் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. டைம் கரெக்டா 10:40 நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்ற உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா யாருடைய விருப்ப பாட்டு கேட்க போறோம்? ஹலோ,
1: வணக்கம் மேம். கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க சிந்து, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: கிழக்கு வாசல் படத்துல இருந்து பச்சை மலை உப்பு பாடலுங்க.
0: பாட்டு வருது கேளுங்க.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

மெலடி மட்டிக்கலசன சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம சூப்பரான பாடல்கள்லாம் ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். 1981 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த பாட்டு வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நண்பருக்காக தான். பிரதீப் பெருந்தாள் மன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக் கேரளாவிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாட்டு வேணும்னு. ஸோ அவங்களுக்காக பாடல் வருது. இன்னும் உங்களுடைய விருப்ப பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறலையா, கால் பண்ணுங்க ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

குயில் பாடிய பாட்டு சூப்பர் அரேஞ்சில். 10:49 மேடம் ஆகாஷ்வாணிக்கும் இப்போ 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல்ல சொன்ன சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள் நம்ம மெலடி மெட்டிக்கல்ல கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு கோத்தகிரியிலிருந்து, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து திருமதி வெண்மதி சுப்பிரமணியன் பாடல் கேட்டிருக்காங்க. நான் அடிமையிலை திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் தான் பாட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அவங்க கேட்ட பாடல் வருது ஸ்டேடியோன் ஆகாஷ்வாணிக்கும் இப்போ 103 எஃப்எம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமாக அதுவும் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்றவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நேரம் 10:55. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நாளை காலை 6:02 காலை தென்றல். முதலில் குறளும் விளக்குமோ. டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளி உரையுடன் குறள் எண் 45 அதிகாரம் இல்வாழ்க்கை. 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி ஜான் கென்னடி அவர்கள். தொடர்ந்து கே வீரமணி, ராதா, டி ஏ மோதி, அட்டா அலி ஆசாத், அருணா சாய்ராம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் காலை தென்றலில் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:07 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, இதில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று. 7:30 காந்தியஞ்சலி. 7:40 நம்மை சுற்றி, இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கருத்து விளக்கம் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு ஆட்சி நிறைவை பற்றி பொதுமக்களின் கருத்து கேட்கலாம். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லம், இதில் வல்லுநரின் வார்த்தை. மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 பூந்தென்றல். 1:00 மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே, இதில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 3:02 டீ டைம் லிசனர் சாய்ஸ். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:02 சித்திர சபானம், இதில் வெள்ளி மின்னல். உலக குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி குழந்தைகள் உளவியல் நிபுணர் கே ரம்யா அவர்களுடன் நேர்முகம். 6:00 பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. கந்தன் கருணை, ஆண்டவன் கட்டளை, திருவிளையாடல், லக்ஷ்மி கல்யாணம், ஆரியமாலா, வடைமாலை, தர்மசீலன் ஆகிய திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் இடம்பெறும். 6:40 பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து வரும் ஞாயிறன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி குறித்து விளக்கம் தருகிறார் இயற்கை விவசாயி தமிழ்மாறன் அவர்கள். 8:05 இதம் ரிதம். 9:15 நட்சத்திரமயிலிறகு நட்சத்திரம் பழம் பெறும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா. 10:00 மெடிமெட்டுகள் நேயர் விருப்பம். நேயர்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது. கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. ஈரோடுல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. சேலம்ல

மாவட்டம் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சென்னை மெச்சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது. நேர்களை இன்றிரவு 11 மணி முதல் காலை 5:51 மணி வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் இந்த பூங்காற்று திரும்புமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இனிய இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் பதிவுகளுக்காக நாங்கள் உறங்கச் செல்லலாமா அல்லது இசையை ரசிக்கலாமா என்ற கேள்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நேர்களே, இப்படியே நின்று கொண்டிருந்தால் அடுத்த பாடலும் உங்களுக்கு வரதானே செய்யும். காத்திருங்கள். ஸ்வனலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் கருத்தம்மா படத்திலிருந்து. இந்த இரவு வேளையில் இவள் சொல்கிறாள், தன்னுடைய வழியை பார்த்து போ என்று சொல்லும்போது நீங்களும் அவளுக்கு இப்படித்தானே சொல்ல தோன்றும்?

இது இரவு நேரத்து மயக்கம். இந்த இரவு மயக்கத்தில் உங்கள் மனசும் மயங்குகிறது அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோடு இந்த இரவு நேரத்தில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? ஜென்சி பாடிய பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனது மட்டும் மயங்குவது எங்களுக்கு தெரிகின்றது என்று சொல்லலாமா, அல்லது உங்கள் இதயம் எங்கு போகிறது என்று சொல்லலாமா?

இசையை ரசித்து கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழப்பம் 100.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும்போதே சில நேயர்கள் மாத்திரமல்ல, பல நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் ஆம் நேர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, உடன் பாடியவர் இசையமைத்து இளையராஜா, பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். இதோ இந்த சிறு பொன்மணி உங்கள் வீட்டிலும் ஊசிக்கிட்டமே.

நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள்.

அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

அடுத்து வரும் பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி அம்சலேகா இசையமைப்பில் இந்த பாடல்.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற 3 பக்கமாக பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, பொன்னேரி கலில் அகமது அவர்கள் வெல்கம் வெல்கம் டு ஷோ தி ஆர்ஜே என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முகசுந்தரம் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பி புஷ்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி அவர்கள் வாழ்த்துக்கள் பீட்டர் சார், கருத்தம்மா பாடல் ஸ்வரலதா குரலில் மனதை நெகிழ்ச்சி செய்கிறது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பன்னைபுரம் மணிகண்டன் அவர்கள் இனி இரு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முத்துலக்ஷ்மி என்ற அன்பினர் அம்பத்தூரிலிருந்து அன்பு அறிவிப்பாளர் பீட்டர் சார் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனி இரு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒழித்த ஒவ்வொரு பாடல் முதல்வரை பதிவு செய்து அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களின் நினைச்சுக்கு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல கவிதை நடையில் மாதவரம் வீரராகவன் என்ற அன்புநேயர், வானில் நிலவோடு முகில் விளையாடும் நேரம் இது, தேனில் பலா சுவை போல பாடல்கள் வானலையில் உலாவரும் காலம் இது, நேயர்கள் மனசு மயங்கும் கீதங்கள் நெஞ்சில் உலவும் நேரம் இது, நித்திரை மறந்து செவிகள் இன்புற நிறை தரும் ராகங்கள் கலவி இது, நிகழ்ச்சி அருமை என சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பின் நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மனதுக்கும் செவிகளுக்கும் இனிமை சேர்க்கின்றன என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் அவர்களும் ஜெயக்கொடி அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவையிலிருந்து பணப்பள்ளியிலிருந்து குணசேகரின் அன்பினேயரும் இனி இரவு வணக்கம், பாடல்கள் மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் எப்போதும் வழக்கம் போல ஒரு பதாகையை பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் தொடர்ந்து பாடல்களின் முதல்வரியை பதிவு செய்து மென்மையான பாடல்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்கிற பீட்டர் சார் அவர்களுக்கு எனது நன்றிகள் பல என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களை, பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது இதோ இந்த பாடலை கேட்கலாமா?

அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பி சசிரேகாவுடன் இந்த பாடிய பாடல் கேட்டும் பாடலை இயற்றியவர் வாலி, மன்னிக்கவும் வைரமுத்து. நிகழ்ச்சி நிறைவாக பதினாறு வயது நிலை படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த செந்திருப்பு இந்த இரவு வேளையில்.

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது. நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்கள் தொடர்ந்து 4 மணி வரை. 12 மணிக்கு காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: 2, 3, 4.

மூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

அந்த பூரம் உன்ன பூவா நினைப்பே, நினைச்சு கையா எடுப்பே, எடுத்து நெஞ்சோட அணைப்பே, அணைச்சு எல்லாம் முடிப்பே, அணைச்சு எல்லாம் முடிப்பே. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ நேசாத்து.

வந்தாரே உடல் வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எனக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாரே.

கண்டை பாடாதோ காதல் நெட்டு, நேத்து பூத்தாடே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னி செய்கிறது. நேரம் 4:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். அரண்மனைக்கிளி படத்திலிருந்தும் பொட்டு அம்மன் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்களம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. முதலாவதாக என் சி சவுந்தரவள்ளி பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

ప్రదాత్రీ శ్రీకృష్ణ నారి గిరిజే తమ సుప్రభాతం.

ಉಪದೃಶ್ಯ ಕಲ ಪ್ರದೃಶ್ಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಮಾರಿ ಗಿರಿಗೆ ಕಳ ಸುಪ್ರಭಾತನೀ.

పాలిన దీసి తత్పూర్వ పల్గు సుధి నేత్ర ప్రభునా.

புரிதச்ச கிருஷ்ண மார்கி சுமங்கலம் ஸ்ரீசேஷவாசுகி முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்கலம் யாந்தராகாச விப்ராக்ய காமமீனாய தாட்சிணி சர்ப்பகல்யாக நிஷ்டாயை கிருஷ்ண மார்கி சுமங்கலம்